கொடை பண்பலை 100.5 என்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்

சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயமலை இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். காலை 7:00 சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேர் வழங்கும் இன்று அன்று. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ் மனதோடு ராகம் இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி மாவட்டம் கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். காலை 10:00 நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11:00 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12:00 ஆர்கேஜி நெய் வழங்கும் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகி. 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:00 காவிய கானங்கள் அரங்கேறும் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்டர்சியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். 3:00 உயிரெழுத்து. இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் தேனி மாவட்டம் மீனா முருகேசன். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 அனில் பாஸா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் நர்சி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5:00 இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க ஆர்கேஜி நெய் வழங்கும் சித்திரச்செவானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திரச்செவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இன்று மானாவாரி சிறுதானிய உற்பத்தி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி வாசுகி அவர்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சிவை வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இன்று சொல்லுக்கு சொல், கக்கப்பூ ஆகிய விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 குடை தின்றல். 10:00 நினைவே சுகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு. இவை யாவும் கொடை பண்பலை 5:05 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

சங்கீதங்களால் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பன்மலை 5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உட்பட 5 உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவனை இன்னிசையால் துதிக்க கொடை பண்பலை நோற்பலை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு குரல் எண் 1051.

0: இறந்து கேட்க தகுதி உடையவர்களை கண்டால் அவர்களிடம் இறந்து கேட்கலாம். இல்லை என்று மறைத்தால் அது அவர்களுக்கு பழிதருமேயன்றி இறப்பவர்களுக்கு அன்று. குறள் எண் 1051 அதிகாரம் 2.
1: இறக்க இறத்த கார்கானின் கரப்பின் அவர் வழி தம்பழி என்று.
0: இறந்து கேட்க தகுதி உடையவர்களை கண்டால் அவர்களிடம் இறந்து கேட்கலாம். இல்லை என்று மறைத்தால் அது அவர்களுக்கு பழிதருமேயன்றி இறப்பவர்களுக்கு அன்று. குறள் எண் 1051 அதிகாரம் 2.

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: நேரம் காலை 6:11 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்,
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
10: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
11: ஆர்கேஜி நெய்
6: இணைந்து வழங்குவோம். RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: உம்மை

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
8: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
12: பனியன் சன் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று.

இந்த ஆலயத்தின் மூலவர் கோத பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோ என்றால் பசு. ஒரு புற்றில் மறைந்திருந்த சிவலிங்கத்தை பசுக்கள் தாமாக பால் சொரிந்து வெளிப்படுத்தியதால் ஈசனுக்கு அந்த பெயர். அதாவது கோ என்றால் பசு, த என்றால் வெளிப்படுத்திய என்ற பொருளில் ஐயன் கோத பரமேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். இத்தலத்தின் புராணமாக சொல்லப்படும் சம்பவம் நேரடியாக கைலைநாதனுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் இந்த தலத்தில் பசுங்கள் செழித்திருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அது என்ன புராணம்? குன்னந்தூரை ஆண்டு வந்தான். மன்னனுடைய அரண்மனையை ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆற்றிலிருந்து தத்தமது குடும்ப தேவைகளுக்காக பெண்கள் நீர் முகந்து செல்வார்கள். அரண்மனை சுவருக்கு உட்புறம் அதை ஒட்டின

0: போல வளர்த்திருந்த மரம் ஒன்று அதிசயத்தன்மை கொண்டிருந்தது. அதாவது அந்த மரத்தில் வருடத்திற்கு ஒரே ஒரு பூ மட்டுமே பூக்கும். அதுவும் காயாகி பழமாகும். ஆண்டுக்கு ஒரே ஒரு பழம். அந்த பழத்தை மன்னன் மட்டுமே உட்கொள்வான். வேறு யாரும் அதை பயன்படுத்திவிடக் கூடாது என்று அந்த மரத்தை சுற்றி பலத்த காவல் இருக்கும். நாள் முழுவதும் அதை சுற்றி காவலர் ஒருவர் பாதுகாப்பாக இருப்பார். மரம் பூத்தது என்று தெரிந்துவிட்டால் போதும், அவ்வளவுதான். அது காயாகி பழுக்கும் வரை அதன் வளர்ச்சியை மிக மிக உன்னிப்பாக கவனிப்பார் காவலர். ஒரு சமயம் அவ்வாறு பழம் உருவாயிற்று. அதை பறிக்கும் பக்குவத்துக்காக காவலர் காத்திருந்தார். மன்னனும் அதை அறிந்து அந்த ஆண்டும் அந்த பழத்தை சுவைக்க அவளாக இருந்தார். ஆனால் நள்ளிரவில் முற்றிலும் பழுத்த பழம் அதிகாலையில் தன்னுடைய காம்பிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரு பெண்ணின் கூடத்தினுள் விழுந்து விட்டது. அந்த பெண்ணும் அதை அறியாமல் நீர்முகந்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். காலை நேர காவலன் மரத்தில் பழம் இல்லாதது கண்டு திடுக்கிட்டான். ராஜதண்டனைக்கு பயந்தான். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த தகவலை மன்னனுக்கு தெரியப்படுத்தினான். அதை கேட்டு வெகுண்ட மன்னன், ராஜ உடவான அந்த பழம் வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்தான். இதற்கிடையில் தன் குடத்தை வீட்டுக்கு சுமந்து வந்த பின் அந்த நீரை பாத்திரங்களில் இட்டு நிரப்பிய போது அந்த அபூர்வ கனி குடத்திலிருந்து விழுவதைக் கண்டாள். அது ராஜகனி என்றும் மன்னன் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்றும் அறிந்திருந்த அவள் திடுக்கிட்டு பதறினாள். அது எப்படி தன் குடத்துக்குள் வந்தது என்று ஆராய விரும்பாமல், உடனே அதை மன்னனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று ராஜ விசுவாசத்துடன் அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். சேவகர்கள் அவளை அழைத்துக் கொண்டு மன்னரிடம் ஒப்படைத்தார்கள். அவள் தான் ஆற்றிலிருந்து நீர்முகந்து வந்ததாகவும், அப்போது மரத்திலிருந்து விழுந்து விட்டிருக்க கூடிய அந்த பழம் தன் குடத்திற்குள் சேர்ந்து விட்டிருக்கிறது என்றும் அப்பாவியாக உண்மையை தெரிவித்தாள். அது அரசருக்கு மட்டுமே உரிய கனி என்பதால் அதை அவரிடமே சமர்ப்பிக்கத்தான் கொண்டு வந்திருப்பதாகவும் சொன்னாள். அவளை நம்ப மறுத்தான் மன்னன். வழக்கமாக அபூர்வ மரத்தை காவல் காக்கும் காவலன்தான் மரத்தில் ஏறி பழத்தை பறித்து வருவான். அப்படியானால் இந்த பெண்ணிடம் அந்த பழம் எப்படி வந்தது? ஆகவே இவள் இதை திருடியிருக்கிறாள். இப்போது மிக நல்லவளாக நடித்து பழத்தை திரும்பி கொடுக்கிறாள். அவளுடைய இந்த செயலுக்காக நான் ஏதேனும் சன்மானம் கொடுப்பேன் என்று எதிர்பார்க்கிறாள் போல் இருக்கிறது. இவளுக்கு நான் கொடுக்க போவது பரிசு அல்ல, தண்டனை என்று மனதுக்குள் கருவிக்கொண்டான் மன்னன். அதே போல அவளை கழிவிலேற்றி கொள்ளுமாறு மரண தண்டனை விதித்தான். அந்த பெண்ணோ தான் ஏதும் அறியாதவள் என்று சொல்லி பலவாறாக மன்றாடியும் அவன் கேட்கவில்லை. தண்டனையை நிறைவேற்றினான். சாகும்போது அந்த பெண், இந்த நாடே நாசமாக போகட்டும், இந்த கோயில் கொண்டிருக்கும் கோத பரமேஸ்வரரே, நீங்களும் இந்த அநியாயத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள், அதனால் உங்கள் கோயிலும் மண்ணோடு மண்ணாகி போகட்டும் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள். அதற்கு பிறகு அந்த ஊரே பாலைவனமாகியது. சில காலங்களுக்கு பிறகு அங்கிருந்த ஆவினங்கள் மணமேடு ஒன்றின் மீது பால் சொரிய உள்ளிருந்த லிங்க ரூபமாக கோத பரமேஸ்வரன் வெளிப்பட்டார். அப்போது அங்கே உயிர் பிழைத்திருந்த ஊர் மக்கள் ஈசனுக்கு புதிதாக கோயில் கட்டினார்கள். கோத பரமேஸ்வரர் கோயில் நவ கைலாயங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. லிங்கத்தின் மீது நாகம் செதுக்கப்பட்டிருப்பது சிறப்பானது. இந்த இறைவனை வணங்குபவரின் கால சர்ப்பதோஷம் மற்றும் நாகதோஷம் நீங்குகிறது. வேலை தேடுபவர்கள் இவரை வணங்கி தம் முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள். பிள்ளை பேறு வேண்டும், பெண்களுக்கு அந்த வரம் கிட்டுகிறது. இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூர் கோத பரமேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பா.

0: பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கும் வசந்த விடியல்.

0: நேரம் காலை 6:31. இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
1: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ரெண்டு சடக்குட்டிகள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஆதிகுமரன்.
0: ஆதிகுமரனா நீங்கள்? முருகனா நீங்கள்? அடிங்கப்பா, நீங்கள் பழனி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நாகி செட்டிப்பட்டி சார்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் சங்ககிரி.
0: ஓ அப்படியா, சரி சரி. செல்லக்குட்டி உங்க பேர் என்ன?
2: பிரசாந்த்.
0: பிரசாந்த், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: சார் சங்ககிரி.
0: நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3A5.
0: ஓ மூன்றாம் படிக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
2: சார் பிராவ்.
0: நீங்க சொல்லுங்க.
2: அனுபவமே சிறந்த ஆசான். ஹியர் மோர் பட் டாக் லெஸ், அதிகம் கேள் குறைவாக பேசு. எஃபர்ட் நெவர் ஃபெயில். முடிச்சு திருவினை அக்கும். நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். யூனியன் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே பலம். ஒர்க் இஸ் வார்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். டைம் இஸ் கோல்ட். காலம் பொன் போன்றது. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
0: அழகா சொன்னீங்களே, நிறைய சொன்னீங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க?
2: சார் அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க
2: என்கிட்ட? சார் ஃபைவ் முடிந்தேன், எங்க மேம் சொல்லி சொன்னாங்க.
0: அப்படியா, சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன ஆப்புறீங்க?
2: சார் ஆர்மி.
0: உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: சார் அம்மா அப்பா நான்.
0: அம்மா பேர் என்ன?
2: சார் பரிமலா.
0: அப்பா பேர்?
2: சேகர்.
0: பரிமலாமா என்ன பண்றாங்க?
2: சார் ஹவுஸ் வைஃப் இருக்கு.
0: சரி. அப்பா பேர்?
2: சார் சேகர்.
0: சேகர் அப்பா என்ன பண்றாங்க?
2: சார் ஜிஎஸ்பி ஆபரேட்டர்.
0: அப்படியா, சரி சரி. உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க செல்லக்குட்டி?
1: நானு, அம்மா, அப்பா.
0: அப்படியா, அப்பா பேர் என்ன?
1: அருண்குமார்.
0: அம்மா பேர்?
1: அகிலாண்டேஸ்வரி.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: டீச்சரா இருக்காங்க.
0: அப்படியா, சரி சரி. அவங்க பேர் என்ன?
1: அகிலாண்டேஸ்வரி.
0: அகிலாண்டேஸ்வரி அம்மாவா? சரி சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துறவா. உங்களை நீங்க ஒண்ணுமே சொல்லலன்னு. அப்பா பேர் என்ன?
1: அருண்குமார்.
0: அருண். அப்பா என்ன பண்றாங்க?
1: மேசனா இருக்காங்க.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
1: சயின்டிஸ்ட்.
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
1: நாலேஜ் will give you power but characters will give you respect. அறிவு ஆற்றலை கொடுக்கும், ஆனால் நல்ல பண்புகள் மரியாதையை கொடுக்கும். நன்றி. Thank you.
0: நீங்க ரெண்டு பேரும் படிச்சு மேலும் மேலும் சிறக்க கூடிய பண்புகளோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: நன்றி சார்.
3: கோடை பந்தரின் நெருப்புள்ளி ஐந்தில் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம்.

0: தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப் கூட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
12: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
13: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9658855300.
0: நம் கோடி பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
1: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
16: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
17: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன், வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்,
18: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
5: ஆண்டுதோறும்

0: முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
0: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
0: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
5: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
6: நம் கோடி பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
11: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
12: ஆர்கேஜி நெய்
6: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
13: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை நொறுப்புலை ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கேஜி நெய் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கொடை பண்பலை நொறுப்புலை ஐந்திலே நீ கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு

0: பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார்.

0: ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெரு நாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லர்ராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வசந்த விடியல்.
10: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இது காலை நேரம்ங்கிறதால எங்க பார்த்தாலும் பறவைகளின் கீச்சிடல் இனிமையா கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனா இந்த பறவைகள் பத்தின இந்த தகவல் உங்களுக்கு இன்னும் இனிமையா இருக்கும். பறவைகள் தங்கள் எடையை குறைவா வச்சிருக்க வியர்வை சுரப்பிகளும் சிறுநீர் பைகளும் இல்லாம தான் படைக்கப்பட்டிருக்கான். ஆனாலும் இந்த கோடை காலத்தை சமாளிக்க பறவைகள் தொண்டை பகுதியை அதிர்வுற செய்து வெப்பத்தை ஆவியாக்கும் முறைய பயன்படுத்துதான். நீர்நிலைகளை தேடி சென்று ஒரு குளியலும் போடுமா. ஆனா மனிதர்கள சுத்தி வாழக்கூடிய காகம், மைனா, சிட்டுக்குருவி மாதிரியான பறவைகள் மனிதர்கள் கொஞ்சம் தண்ணீர் வச்சாங்கன்னா குளிக்க வசதியா இருக்குமேன்னு எதிர்பார்க்குமா. இருங்க இருங்க, அதுக்குள்ள தண்ணீர் வைக்க கிளம்பிட்டீங்களா? நீங்க தண்ணீர் எடுத்துருக்க அந்த பாத்திரம் தட்டையா, அகலமா, ஆழம் இல்லாம இருக்கான்னு பார்த்து வைங்க. அப்படியே உங்க நல்ல மனசுக்காக இப்போ பாடல் தருது நம்ம கோடி பண்பலை நூறு பிள்ளையின் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த்.

0: மின்தடை அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகில் அமைந்துள்ள சமய சங்கிலி துணை மின் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சமய சங்கிலி, சீராம்பாளையம், செங்குட்டைப்பாளையம், குப்பாண்டம்பாளையம், குள்ளநாயக்கன் பாளையம், களியனூர், கோட்டைமேடு, எம்ஜிஆர் நகர், சில்லாங்காடு, ஆவத்திப்பாளையம், பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம், ஒட்டமெத்தை மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பிபி அக்ரஹாரம், சக்தி ரோடு, பவானி மெயின் ரோடு, காமராஜ் நகர், சுண்ணாம்பு ஓடை, நெரிக்கல்மேடு, தாசில்தார் தோட்டம், 16 ரோடு, அதியமான் நகர், செங்கோடையன் நகர், வைராபாளையம், வாட்டர் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் என பள்ளிப்பாளையம் மின் செயற் பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சூரிய உலர்த்தி பயன்பாடுகள் மற்றும் மானியத்தில் அமைத்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

என்ன மாணவர்களே, கல்லூரி படிப்புக்கு தயாராகிட்டீங்களா? எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா? ஹோட்டல் சம்பந்தமான படிப்புகளை படிக்கலாம்னு எண்ணம் இருக்கா? இதை பத்தி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலையா? கவலைய விடுங்க, தொலைபேசி இணைப்பு பிடுங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். வானவில் இன்னைக்கு தந்திருக்கும் தலைப்பு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? ஹோட்டல் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல். சிறப்பு விருந்தினராக தேனி கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். இணைந்திருக்கிறோம் கோடை பன்மலையின் 1.5 சுகமான காலை நேரம், காலை 7:11.

0: பாட்டும் பதமும்
1: காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ஆர்கேஜினையின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேர்களுக்காக ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 சுகமான காலை நேரம் காலை 7:23.

0: கோல்ஜில் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
4: கையில் என்னமண்ணா வைத்திருக்கிறீர்கள்?
5: இது குட்டி இளவரசரின் ரேங்க் கார்டு, மதிப்பெண் அட்டை அமைச்சரே.
4: ஓ சரி சரி, நல்ல மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறாரா?
5: அதெல்லாம் நல்ல மதிப்பெண் தான் வாங்கி இருக்கிறார் அமைச்சரே. இருந்தாலும் இன்னும் நிறைவாக வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
4: ஓ, நிறைவாக என்றால் எவ்வளவு அண்ணா?
5: 100, அதுவும் அனைத்து பாடங்களிலும் 100 எடுக்க வேண்டும் அமைச்சரே.
4: ஓ, நீங்கள் படித்த காலத்தில எல்லாம் எல்லா பாடங்களிலும் 100 தான் எடுத்தீர்கள், சரிதானே அண்ணா?
5: அது அது அது அமைச்சரே, சரி அதை விடுங்கள். ஆனால் குட்டி இளவரசர் எல்லா பாடங்களிலும் 100 எடுக்கக்கூடிய அளவிற்கு திறமைசாலிதான். இன்னும் கொஞ்சம், அதாவது படிக்கும் நேரத்தில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்.
4: ஏன் ஏன்மண்ணா, படிக்கும் நேரத்தில் அப்படி என்ன செய்கிறார்?
5: யாராவது உதவி என்று கேட்டால் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அவர்களுக்கு உதவி செய்ய புறப்பட்டு விடுகிறார் அமைச்சரே. நேற்று கூட பாருங்கள், குட்டி இளவரசன் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு வயதான மூதாட்டி, தம்பி இங்கே வாப்பா, இந்த சாலையை கடக்க கொஞ்சம் உதவ முடியுமா என்று கேட்டார். உடனே இவனும் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அந்த மூதாட்டிக்கு சாலையை கடக்க உதவி செய்து விட்டு வருகிறார் அமைச்சரே.
4: ஏன்மண்ணா, நல்ல செயல் தானே செய்திருக்கிறார், இதற்கேன் சலித்துக் கொள்கிறீர்கள்?
5: அமைச்சரே, மற்ற நேரத்தில் உதவிக்கு செல்லும் போது நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் படிக்கும் நேரத்தில் படிப்பில் மட்டும்தானே கவனம் செலுத்த வேண்டும் அமைச்சரே.
4: மன்னா, குட்டி இளவரசர் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அவர் போக்கிலேயே விடுங்கள். ஏனென்றால் கல்வி என்பது தனிநபர் சார்ந்தது அல்ல.
5: அமைச்சரே, கல்வி தனிநபர் சார்ந்தது தானே? தனிநபர் வளர்ச்சி, தனிநபர் முன்னேற்றம், தனிநபர் பொருளாதாரம், இவற்றையெல்லாம் வளர்க்கத்தானே கல்வி உதவுகிறது.
4: அப்படியல்ல மன்னா, இந்த சிறிய கதையை கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு 10 சிறுவன் ஓட்டப்பந்தயத்தில் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறான். ஊரே அவனை கண்டு மெச்சுகிறது. அவனை பந்தயத்தில் வெல்வது

0: இதற்கு ஊரில் ஒருவரும் இல்லை. அதனால் பக்கத்து ஊரில் உள்ள சிறுவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த சிறுவனோடு ஓடவிட்டு பந்தயம் வைத்தார்கள். அதிலும் இந்த ஊர்க்கார சிறுவனே வெற்றி பெற்றான். ஊர் மக்கள் அனைவரும் அவனை பாராட்டி மகிழ்ந்தனர். அவனின் பெற்றோரை புகழ்ந்து தள்ளினர். இந்த நிகழ்வுகளின் போதெல்லாம் அந்த 10 வயது சிறுவனின் ஆசிரியர் ஒருவர் முன்வரிசையில் அமர்ந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தார். எந்த தருணத்திலும் அவனை பாராட்டி கைத்தட்டவில்லை.
1: சொல்லுகிறேன்
0: மண்ணா, அந்த சிறுவனுக்கோ அந்த ஆசிரியரை மிகவும் பிடிக்குமாம். அதனால் சென்று கேட்டே விட்டான், ஐயா, ஊரே என்னுடைய வெற்றியை பாராட்டி கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த ஆசிரியர், இந்த பந்தயத்தில் நீ ஜெயித்தால் போதாது, இப்போது நான் சொல்லும் பந்தயத்தில், நான் வைக்கும் பந்தயத்தில் நீ வெற்றி பெற்றாக வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னவென்று அந்த சிறுவன் கேட்க, அதே ஓட்ட பந்தயம்தான், ஆனால் சக போட்டியாளர்களாக ஒரு பக்கம் அந்த ஊரிலேயே மிகவும் வயதான மூதாட்டி ஒருவர், இன்னொரு பக்கம் பார்வையற்ற ஒரு நபர். அவர்கள் இருவரையும் நிறுத்தி 20 கைகளையும் இந்த சிறுவனின் கைகளோடு கோர்த்து விட்டு, இவர்களோடு தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓட போகிறாய், இதில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று சொல்லுகிறார்.
1: ஓ, விசித்திரமாக இருக்கிறது அமைச்சரே.
0: அந்த சிறுவனுக்கும் அப்படித்தான் தோன்றியது மன்னா. சரி, பார்த்து விடுவோம் என்று நின்று கொண்டிருந்த அவன் பந்தயம் துவங்கியவுடன் அவர்களின் இருவரின் கைகளையும் உதறி விட்டுவிட்டு அவன் பாட்டிற்கு ஓட துவங்கி விட்டான். வழக்கம் போல பந்தய தூரத்தையும் மிக வேகமாக அடைந்து விட்டான். ஆனால் அப்போது ஊர் மக்கள் யாரும் அவனை பார்த்து கைத்தட்டவில்லை, பாராட்டவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அவன் நேராக தன்னுடைய ஆசிரியரிடம் வந்து, எல்லோரும் சற்று முன்தானே என்னை பாராட்டி கொண்டிருந்தார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள், எனக்கு எதிராக அவர்களை என்ன சொல்லி திருப்பினீர்கள், இந்த பந்தயம் எனக்கு புரியவே இல்லையே, வயதான மூதாட்டி ஒருவரோடும் பார்வையற்றவரோடும் எப்படி நான் ஓட முடியும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த ஆசிரியர், தம்பி, இதைத்தானா நான் உனக்கு கல்வியில் சொல்லித்தந்தேன், நீ ஒருவன் பிழைப்பதற்காகவா அந்த கல்வி என்று கேட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்லித்தந்திருக்கிறார்.
1: ஓ, என்னவென்ற அமைச்சரே,
0: இந்த பந்தய களம் என்பது உன்னுடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்லும் பாதையில் உன்னை விட பலகீனமானவர்கள், உன்னை விட மெலிந்தவர்கள், உடல் குறைபாடு உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று பலரும் இருப்பார்கள். நீ மட்டும் ஓடினால் போதும், நீ மட்டும் வெற்றி இலக்கை அடைந்தால் போதும் என்று இராமல், உன்னுடைய கல்வியின் துணை கொண்டு அவர்களின் இருவரின் கைகளையும் பிடித்து அவர்களின் போக்கிற்கே நடந்து அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவ வேண்டும், அதற்காக உன்னுடைய கல்வி பயன்பட வேண்டும் என்று சொல்லி முடித்தார். அந்த சிறுவனுக்கும் புரிந்துவிட்டது. இப்போது புரிகிறதா மன்னா?
1: எனக்கும் நன்றாக புரிந்துவிட்டது அமைச்சரே. இனிமேல் குட்டி இளவரசர் யாருக்காவது உதவி செய்ய சென்றால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்.
0: நல்லது, நல்லது மன்னா. சரி, நீங்கள் படிக்கும் காலத்தில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கினீர்கள் மன்னா?
1: அது அது அது அதுவெல்லாம் இப்போது எதற்கு அமைச்சரே?
0: நான் சொல்லட்டுமா மன்னா? 100க்கு 99 மதிப்பெண்கள் மட்டும்தான் குறைவாக வாங்கினீர்கள், சரிதானே?
1: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: நம் கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம்.
8: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மெட்ரோ சேனல் முன்ன பார முன்ன பார கேபிள் டிவி பின்ன பார பின்ன பார பெப்சி கோலா பொண்ணு பார பொண்ணு பார மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு.

கோடை பன்மலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ்.

0: இன்று
1: மே 18
2: கேலியின் விண்மீன்
1: 75 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் பூமியின் அருகில்.
2: இது சாதாரண கண்களுக்கு தெரியும் தெளிவில்.
1: 1986 கடைசியாக வந்து போனது.
2: 2061 வரும் எதிர்பார்க்கப்படுகிறது.
1: ஆண்டோர் 75 ஒருமுறை
2: மண்ணே அணுகும் வால்மீனை
1: திணையின் மீது பனை நின்றாங்கு
2: மனச்சிறுமீன் மிசை வளர்வால் ஒளிவர
1: கீழ்த்திசை வெள்ளியை கேண்மை கொண்டிலகு
2: தூம கேது சுடரே வாராய் என
1: மகாகவி பாரதியார் 1910 பாடியிருக்கிறார்.
2: 1910
1: ஹேலியின் வால் நட்சத்திரம் தோன்றிய தினம் இன்று.
2: அது 1970 காலகட்டம்.
1: ஐநாவின் நிரந்தர உறுப்பு நாட்டினர் மட்டுமே வைத்திருந்த அணுகுண்டு காலம்.
2: இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அனுமதி அளித்தார்.
1: பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் செயல்படுத்தினர்.
2: அணுமின் திட்டத்திற்கே அமெரிக்கா கனடா தொழில்நுட்ப உதவி தந்திருந்தனர்.
1: டாக்டர் ஹோமி சேத்னாவின் மேற்பார்வையில்
2: டாக்டர் ராஜா ராமண்ணா தலைமையில்
1: 75 அறிவியல் பொறியாளர்கள் ரகசியமாக செயல்பட்டனர்.
2: சைரஸ் அணு உலையில் தயாரித்த 6 கிலோ புளுட்டோனியம்
1: வெடித்து சோதனை செய்யப்பட்டது ராஜஸ்தானின் பொக்ரான்.
2: கௌதம புத்தர் பிறந்த நாள் புத்த பூர்ணிமா.
1: அந்நாளில் சோதனை செய்ததால் அதற்கு பெயர் லாஃபிங் புத்தா.
2: 1974
1: இந்தியா தனது முதலாவது அணுகுண்டு சோதனையை பொக்ரானில் நடத்திய தினம் இன்று.
2: கணிதம்,
1: வானியல்,
2: தத்துவம்,
1: இலக்கியம்
2: என பன்முகம்.
1: இருந்தாலும் இலக்கியம்தான் சிறந்த அறிமுகம்.
2: இயற்கணித புதிர்கள் தொடர்பான செயல் விளக்க ஆய்வு கட்டுரை.
1: இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் விதியை தந்த மேதை.
2: தன் நண்பர் அரச பதவியில் இருந்த போதும்
1: தான் வசிக்க
2: கற்க
1: தொழ
2: ஒரு இடம் போதும் என கேட்ட ஞானி.
1: 1048
2: பாரசீக கவிஞர் கணிதவியலாளர்
1: உமர் கயாமின் பிறந்த தினம் இன்று.
2: பெட்ரன் ஆர்தர் வில்லியம் ரசல்
1: தத்துவம்,
2: கணிதம்,
1: மொழியியல்,
2: விவாதம் என பல தளங்களில் இயங்கிய எழுத்தாளர்.
1: போர், காலனி ஆதிக்க எதிர்ப்பாளர்,
2: அமைதி செயற்பாட்டாளர்,
1: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்.
2: 1872
1: ஆங்கிலேய கணிதவியலாளர்,
2: எழுத்தாளர்
1: பெட்ரன் ரசல் பிறந்த தினம் இன்று.
2: கத்தோலிக்க திருச்சபையின் உயர்ந்த இடம்
1: போப்பாண்டவர் என அழைக்கும் உலகம்.
2: கத்தோலிக்க திருச்சபையின் 264 திருத்தந்தை.
1: 26 ஆண்டுகள், 168 நாட்கள் தலைமையில் இல்லை அகந்தை.
2: சொந்த ஊர் போலந்து.
1: அருளாளர் பட்டம் வழங்கினார் 1340.
2: புனிதர் பட்டம் தந்திருக்கிறார் 483.
1: தெரிந்த மொழிகள் 13.
2: 2009 டிசம்பர் 19 வணக்கத்திற்குரியவர் என அறிவிக்கப்பட்டவர்.
1: 2011 மே 1 அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்.
2: 2014 ஏப்ரல் 27 புனிதர் பட்டம் வழங்கப்பட்டவர்.
1: 1920
2: பொப் ஆண்டவர்
1: இரண்டாம் அருள் சின்னப்பரின் பிறந்த தினம் இன்று.
2: கர்நாடக மாநிலம் மைசூர் கரதனஹள்ளி பிறப்பிடம்.
1: அரசியல் வாழ்க்கை தொடங்கியது ஜனதா தளம்.
2: பிறந்தது ஒரு விவசாய குடும்பம்.
1: 1962 சட்டப்பேரவை உறுப்பினராக முன்னேற்றம்.
2: கர்நாடகத்தின் 11th முதலமைச்சர்.
1: இந்தியாவின் 14th பிரதம அமைச்சர்.
2: 1933
1: இந்தியாவின் முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவின் பிறந்த தினம் இன்று.
2: உலக அளவில் நடத்தப்படும் நிகழ்வு.
1: அருங்காட்சியகங்களின் பன்னாட்டு பேரவையினால் ஒருங்கிணைப்பு.
2: ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள்.
1: வல்லுநர்கள், பொதுமக்கள் சந்திப்பு.
2: அருங்காட்சியகம் எதிர்கொள்ளும் பிரச்சினை.
1: சமூக வளர்ச்சியில் இதன் பங்களிப்பு.
2: வேண்டிய விழிப்புணர்வு இந்நாளின் சிறப்பு.
1: 1977 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: அனைத்துலக அருங்காட்சியக தினம் இன்று.
3: உலகை அச்சுறுத்தும் உயிர்கொல்லி நோய்
4: பாதுகாப்பற்ற உடல் உறவே மூல காரணம்.
3: HIV அதாவது எய்ட்ஸ் என்பது அதன் பெயர்.
4: ஒவ்வொரு ஆண்டும் மே 18 கடைபிடிக்கப்படுகிறது
3: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி நாளாக.
4: உலகின் முதல் எய்ட்ஸ் தடுப்பூசி நாள் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு
3: 1998.
4: இதே நாளில் அன்று
3: அன்றிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது
4: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி நாள்
3: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு.

0: வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
2: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் காலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9
3: இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
5: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
7: காலை 7:53 இணைந்திருக்கிறோம் கொடிப்பண்மலை 100.5 சுகமான காலை.

இன்றைய சுகமான காலை விடைபெற்றுக் கொள்கிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கோடைப்பன்மலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். கரூர் மாவட்ட நேர்களை அழைக்கும் முன்பாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேளே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க உச்சத்தில்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: 5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 7382812345.
3: RKG நெய்.
7: ஆஹா, செம்ம வாசனை
8: RKG நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் காவிரி மற்றும் அமராவதி ஆறுகள் பாயும் வளமான பகுதி, சங்ககாலத்தில் வஞ்சி என அழைக்க பெற்ற கரூர் மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. கரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையின் 045 42. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர்

0: வாங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் சரகம்பட்டியிலிருந்து மலைச்சாமி டெய்லர்.
0: மலைச்சாமி எப்பவுமே இப்படிதான் சொல்லுவீங்களா, மலைச்சாமி டெய்லர்னு?
1: ஆமாங்க. ஆமா.
0: சரிங்க. என்ன ஸ்பெஷலாக தைப்பீங்க?
1: என்னவா?
0: என்ன சிறப்பாக தைச்சு கொடுப்பீங்க?
1: ஜாக்கெட்.
0: சரிங்க சரிங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்கய்யா? இல்லை யாரெல்லாம் இருக்கிறாங்க வீட்டில்?
1: அம்மா, அப்பா,
0: ம்,
1: தம்பி,
0: ம்,
1: பையன் ஒருத்தன்,
0: ம்,
1: ட்வின்ஸ் ட்வின்ஸ் ரெண்டு பேர்.
0: ஆ சரிங்க.
1: தம்பி பையங்க.
0: ம் ம்.
1: தம்பி.
0: ம்.
1: குஞ்சியா.
0: வீட்டுக்காரம்மா பேரை சொல்லல?
1: அம்மா இல்லைங்களா?
0: அம்மா இல்லைங்களா? சரிங்க சரிங்க.
1: சரிங்க.
0: இப்போ குழந்தைங்களாம் யார் பார்த்துக்குறாங்க இப்போ?
1: தம்பி.
0: தம்பி பார்த்துக்குறாங்க. என்ன படிக்கிறாங்களா சின்ன குழந்தைங்களா?
1: தம்பி பையன் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்காரு.
0: சரிங்க.
1: ம்.

0: இல்ல யாரெல்லாம் இருக்கறாங்க வீட்ல?
1: அம்மா, அப்பா, தம்பி, பையன்
0: ஒருத்தன்,
1: ட்வின்ஸ் ரெண்டு பேரு, தம்பி பையங்க, தம்பி, குஞ்சியா.
0: வீட்டுக்காரம்மா பேரை சொல்லல?
1: அம்மா இல்லைங்களா?
0: அம்மா இல்லைங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ குழந்தைங்களாம் யார் பார்த்துக்குறாங்க? இப்போ
1: தம்பி,
0: தம்பி பார்த்துக்குறாங்க. என்ன படிக்கிறாங்களா சின்ன குழந்தைங்களா?
1: தம்பி இது பையன் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கா?
0: சரிங்க.
1: குட்டீஸ் வந்து இப்போ தான் பால்வாடி
0: போயிட்டுருக்காங்க. சரிங்க, உங்களோட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அஜித் பாடல் வந்து
0: அஜித் பாடல் ஏதாவது ஒன்று கேட்டலாங்க. நன்றிங்க.
2: ரெடியா மாமே?

0: முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
8: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
9: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
8: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
8: என் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
10: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
11: ஆஹா, செம்ம வாசனை.
12: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
14: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
15: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
14: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
13: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
16: கோடை பந்தலை நொறுபுளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
17: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
16: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
18: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
19: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
20: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
16: தொடர்புக்கு 7382812345.
12: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
21: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
12: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
16: வழங்கி கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
19: இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
14: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
15: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
14: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
13: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
16: கோடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
22: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
23: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
22: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
23: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
22: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
23: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
24: போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.

0: கழுகு என்ற பறவையை பற்றி ஒரு அருமையான செய்தி நான் படிக்க நேர்ந்தது. சாதாரணமாக 70 வயது வரையில் வாழக்கூடிய தன்மையுடையது அந்த பறவை என்கிறார்கள். ஆனால் 40வது வயதில் அதற்கு ஒரு சிக்கல் வருமா? அந்த வயதில் அதற்கு அலகுகள் கூர்மை தேய்ந்து போய்விடும். பிணங்களை கிழித்து தின்ன வேண்டிய கட்டாயத்தால், பச்சை மாமிசத்தை குதறி குதறி எடுத்து தின்ன வேண்டிய கட்டாயம் இருப்பதாலே அதனுடைய அலகுகள் தேய்ந்து போய்விடும். நமக்கும் வயதாக வயதாக பற்கள் உதிர்கின்றன அல்லவா? அது கூட இயற்கை கொடுத்த கொடை. பல்லிருக்கிற போது சாப்பிடுகிற எல்லாவற்றையும் பல் இழந்த பிறகு சாப்பிட முடியாது. நம்முடைய ஜீரண சக்தி குறைகிறது. அதற்கு ஏற்ப உண்ணுவதற்கு வசதியாக பல் விழுகிறது. அது வேறு கதை. அதுபோல் இந்த கழுகுக்கு அலகு கூர்மை தேய்ந்துவிடும். பிணங்களை நகத்தில் தூக்கி கொண்டு வரும். அந்த நகத்தால் கிழிக்கும், கால் நகத்தினால் கிழிக்கும். அதுவும் கூர்மங்கிவிடும். இந்த கழுகுக்கு இப்போது ஒரு சிக்கல் உண்டாகிவிடும். என்ன? சாப்பாடு கிடைக்காது. கிடைத்தாலும் அதை கிழிக்க முடியாது, கொத்த முடியாது, குதற முடியாது, சாப்பிட முடியாது. அந்த கொடுமையில் அது கஷ்டப்படும். என்ன சொல்லுகிறார்கள், 40வது வயதில் அது ஒரு ஜீவ மரண போராட்டத்தை மறுபடியும் சந்திக்கும் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய அலகை தானே உடைத்து எரிந்துவிடும். ஒரு மலை உச்சிக்கு போய் தன்னுடைய அலகை தானே உடைத்து எரிந்துவிடும். இந்த அலகை உடைப்பதற்கு முன்பாக தன்னுடைய காலிலே இருக்கிற நகங்களை தானே பீக்த்து எரிந்துவிடும். அதாவது ஏறத்தாழ ஒரு மரணத்தை அது சந்திக்கிறது என்கிறார்கள். இப்படி 130 நாட்கள் அது ஜீவ மரண போராட்டத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட மரணத்தை தழுவி ஒன்றுமே உண்ண முடியாதபடி கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டதனுடைய பலனாக மீண்டும் புதிய அலகு அதற்கு முளைக்கிறது. மீண்டும் புதிய நகம் அதற்கு கிடைக்கிறது. எஞ்சிய 30 ஆண்டுகளை மறுபடியும் அது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நான் 20 வயதில் எப்படி இருந்தேனோ அப்படி 40வயதில் இருக்க முடியாது. 40வயதில் என்னென்ன காரியங்கள் செய்தேனோ அதையெல்லாம் 60வயதில் என்னால் செய்ய முடியாது. 60வயதில் நான் எப்படி வாழ்க்கை நடத்தினேனோ அப்படி 80வயதில் என்னால் வாழ முடியாது. 60வயதாகிற போது என் 20வயதில் நான் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை பற்றி கவலைப்பட்டால் அது புத்திசாலித்தனமா? 20வயதில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே நான் 60வயதிலேயும் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் நன்றாயிருக்குமா? இருக்காது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டும். 20 என்பது ஒரு குறிப்பிடத்தக்க வயது. 21வது வயது நுழைவதற்கு முன்பாக ஒரு மாத காலம் வாழ்விலிருந்து விலகி இருக்க நாம் பழக வேண்டும். நான் 20 வயது வரை வாழ்ந்த சிறுபிள்ளைத்தனமான வாழ்க்கையை இனிமேல் நடத்த முடியுமா? முடியாது. நான் இனிமேல் பொறுப்புள்ள ஒரு இளைஞனாக யுவதியாக மாறுகிறேன். நான் என் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்று 20லிருந்து 40 வயதுக்குள்ளான காலகட்ட வாழ்க்கையை நான் நிர்ணயம் செய்ய வேண்டும். ரீட்ரீட் சென்டர் என்பது போல எனக்கு நானே ஒரு வகையான தியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். மறுபரிசீலனை செய்து 40 வயதுக்குரிய வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டும். 40 வயது முடிந்த பிறகு அதிலிருந்து 60வயதுக்கான வாழ்க்கைக்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு என்னை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் தகுதிப்படுத்தியது போல மரணத்திற்கும் என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வயது 60 ஆகிறது. வாழ்க்கையில் இனி என்ன இருக்கிறது என்பதை பற்றிய மீண்டும் ஒரு பரிசீலனை அவசியம். இப்படி 20, 40, 60, 80 கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம். அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை யார் கண்காணிக்கிறார்களோ, தன்னை யார் ஒழுங்கு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைவார்கள். இது சர்வ நிச்சயம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 7 3 8 2 8 1 2 3 4 5
4: அப்பப்பா
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ்

0: ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: நேரம் 8:23. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேரில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி மாவட்டம் கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
7: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: சரிங்க, கரூர் எப்படி இருக்குங்க இப்போ?
7: மதியமுள்ள சரியான வெயில் கொளுத்துட்டு, மாலை அமர்ந்த அளவுல அப்படியே லேசான மழை பெய்ஞ்சு இரவு 9 மணி வரைக்கும் தலசல சுழிச்சு, கொடைக்கானல் மலை மாதிரியே கொட்டி, இன்னைக்கு இரவுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குதுங்க.
6: சரிங்க சரிங்க.
7: கரூர் மாவட்டத்துக்கு நேற்று மழை பொழிந்து வரண பார்த்தோம், கொஞ்சம் மனிதர்களுக்கு அந்த வெயில் வேக தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சியா சொல்லலாங்க சகோதரி.
6: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
7: ஆமா, ரெக்க படத்துல இருந்து கண்ணம்மா கண்ணம் பாடலை அனைத்து நேரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
6: நன்றிங்கய்யா.

0: கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 7 3 8 2 8 1 2 3 4 5.
8: இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
10: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மனதோடு ராகம்.
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
0: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் மக்களின் நாடி நானும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். மனதோடு ராகம் இன்று கரூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கங்க மேடம். நாங்க புகழூர் வேலாயுத மலையத்துல இருந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. கவிதாங்க என் பேரு.
1: கவிதா, என்னமா பண்றீங்க?
2: நாங்க வேலாயுத மலையத்துல செப்பல் கடை வச்சிருக்கிறோங்க.
1: சரிங்க. எல்லா விதமான செப்பலும் வச்சிருப்பீங்களா?
2: எல்லா செப்பலுமே இருக்குங்க.
1: குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும்
2: எல்லாமே இருக்குதுங்க.
1: அப்பப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் வாங்குற வேலை இருக்கு இல்லையா, அதனால நமக்கு அந்த வியாபாரம் பாதிக்கப்படுதுங்களா?
2: அது முன்ன இருந்த மாதிரி ஒரு சிலர் வாங்குவாங்க மேடம், ஆன்லைன்ல வாங்குவாங்க. ஒரு டைம் வாங்கி பார்த்துட்டு பத்துல சரியில்லை அப்படின்னு மறுபடியும் நம்ம கடைக்காத வருவாங்க. போட்டு பத்து வாங்குற மாதிரி இருக்காது இல்லைங்களா?
1: ஆமா, நிச்சயமா. இன்னொன்னு நிறைய டிசைனு இதெல்லாம் காட்டுவீங்க, ஒவ்வொன்றா போட்டு போட்டு நீங்க சொன்ன மாதிரி போட்டு போட்டு பார்த்து வாங்குற மாதிரி இருக்காது தான்.
2: ஆமாங்க.
1: சரிங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க கவிதா?
2: சரிங்க.
1: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கம்மா, எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து பேசலாம். புகழூர் கவிதா. புகழூர் கவிதா,
2: வேலாயுதம்பாளையம்.
1: வேலாயுதம்பாளையம் பாத்தீங்களா? வேலாயுதம்பாளையத்தை விட்டுட்டேன். சரிங்க சரிங்க. உங்களோட பேசல ரொம்ப மகிழ்ச்சிமா. என்ன பாடல் கேட்கலாம் கவிதா?
2: பழைய பாடல்
1: யூத்ல விஜய்
2: பாட்டு
1: போடுங்க. பழைய பாடல் யூத்லிங்க? விஜய் பாடல் கேட்கலாம். இப்ப காலை நேரம் நல்லா கொஞ்சம் உற்சாகமான பாடல் கேட்கலாம்.
2: சரிங்க
1: சரிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபுளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
8: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: Usha.

0: சன்ஃப்ளவர் ஆயில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
4: நேரம் 8:43. கொடை பண்மலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. கரூர் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. காலை 9:00 உஷா, சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாசா, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர் சேலம், ராசிபுரம், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல் வழங்கும் வானவில் வானவில் பண்மலை இன்று தந்திருக்கக்கூடிய வண்ணம். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.
5: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கங்களம்மா. நான் கரூர் மாவட்டம் புளியூர்ந்து மனோகரன் பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோங்க மனோகரன். என்ன பண்றீங்க?
2: என்ன பண்றீங்க
1: நீங்க?
2: அந்த வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா.
1: ம், சரிங்க. என்ன சமைச்சிருக்காங்க இன்னைக்கு? நீங்கள் சொல்கிறத செய்வாங்களா இல்லை அவங்களுக்கு தோன்றத செய்வாங்களா?
2: இல்லை அவங்க எதை செய்யறத சாப்பிட்டு வந்தாங்க.
1: எதுவும் சொல்கிறது இல்லை?
2: இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுங்கம்மா. அவங்க செய்யறத செய்வாங்கம்மா, நாங்கள் சாப்பிட்டுக்கோங்கம்மா.
1: ம், நல்லா நிறைவாக தான் இருக்கும். ம்,
2: ஆ நிறைவாக இருக்கும்.
1: சரிங்க சரிங்க. இன்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒன்று போட மறந்துட்டாங்க, கோபமாக பேசுவீங்களா இல்லை சொல்வீங்களா இல்லை பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு பேசாமல் எழுந்து போயிடுவீங்களா?
2: இல்லைம்மா, இந்த மாதிரி சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டால் கூட அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் சொல்லுங்கம்மா. அவங்க சரின்னு சொல்லி சொல்லிக்கோங்கம்மா.
1: அவ்வளோதாங்க.
2: ஆமாம், அவ்வளோதாங்கம்மா.
1: சரிங்க.
2: கோவப்படுறதா இல்லை, ஒன்றும் இல்லைங்கம்மா. தெரியாமல் போடுறதுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக ஒரே மாதிரியே எல்லா நாளையும் சமைக்க முடியாதுங்களம்மா. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும்.
1: ரொம்ப சரியாக சொன்னீங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அனுசரித்து போகிறது எல்லா விஷயத்துலையுமே நல்லது தான் இல்லைங்களா? சரிங்க மனோகரனையா, என்ன பாடல் கேட்கலாங்க?
2: அம்மா, எனக்கு அந்த அஞ்சான் படத்துல இருந்துமா, ஏ சோப்பி ஒத்து கடி ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி.
1: நல்லா பாடுவீங்க போலயே, நல்லா பாடுவீங்க போலயே. சரிங்க சரிங்க மனோகரன், எல்லாருக்காவும் பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பந்தலை 100.5 இல் சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சொரியா திறங்க சைபால் இதில் அடையா சைபால்
5: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சை எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? ஒரு 100 ரூபாய் நோட்டை கையில் எடுத்தார். அது புத்தம் புது நோட்டு. அதை கையில் எடுத்து ஒசத்தி பிடிச்சார் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. எதிரில் ஒரு 200 பேர் உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து அந்த பேச்சாளர் கேட்குறார், இந்த 100 ரூபாய் நோட்டை விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னார். அவ்வளவுதான், அவ்வளவு பேரும் கையை தூக்குறாங்க. இந்த 100 ரூபாய் நோட்டை உங்களில் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்ய போகிறேன்.

0: அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டை கையால் நல்லா கசக்கினார். அதுக்கப்புறம் கேட்டார், இப்போ பாருங்கள் இந்த கசங்கிய நோட்டை இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், இப்போவும் இதை விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். தூக்கின கை யாருமே கீழே இருக்கலை, அப்படியே வச்சுருந்தாங்க. பேச்சாளர் பார்த்தார், சரி இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை கீழே மண்ணில் போட்டார். தன்னுடைய பூட்ஸு காலால் அதை மிதித்தார், அப்படியும் இப்படிமா தேய்ச்சார். இப்போ அந்த நோட்டு கண்ணாபின்னான்னு கசங்கி அழுக்காயிட்டுது. இப்போ அந்த அழுக்கான கசங்கின நோட்டை கையில் எடுத்தார், ஒசத்தி பிடிச்சார். இப்போ சொல்லுங்கள், இப்போவும் இதை விரும்புகிறவர்கள் யாருன்னு கேட்டார். தூக்கின கை தூக்கினது தான், யாருமே கீழே இறக்கலை. இப்போ அந்த பேச்சாளர் பேச ஆரம்பிக்கிறார், அருமை நண்பர்களே, இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பணத்தை நான் கசக்கினேன், காலில் போட்டு மிதித்தேன், அழகாக இருந்த நோட்டு அசிங்கமாயிட்டுது, அழுக்காயிட்டுது. இந்த பணத்தை நான் என்ன பண்ணினாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து அதை விரும்புகிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? அது அதனுடைய மதிப்பில் வந்து குறையலை. அதாவது அப்போவும் அதனுடைய மதிப்பு 100 ரூபா தான், இப்போவும் அதனுடைய மதிப்பு 100 ரூபா தான். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் எடுக்கிற முடிவுகள், ஏற்படுற சூழ்நிலைகள், இதுகளால் நாம் வந்து கசக்கப்படுறோம், மிதிக்கப்படுறோம், அழுக்காயிடுறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எதுக்கும் லாயக்கு இல்லை, நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஏற்கனவே எது நடந்திருந்தாலும் இனிமேல் எது நடக்க போகிறதா இருந்தாலும் நம்ம மதிப்பில் நாம் குறைஞ்சி போயிடுறதில்ல. இன்னல் வரும்பொழுது மதிப்பு குறைஞ்சுட்டதாக நினச்சி யாரும் மனம் உடஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் ஒரு தனித்தன்மை உள்ளவர், உங்ககிட்ட ஒரு தனித்துவம் உண்டு, அது மற்ற யாருக்கிட்டையும் கிடையாது, அதை மறந்துடாதீங்க. நாளைய எதிர்பார்ப்புகளை வந்து நேற்றைய ஏமாற்றங்கள் அமுக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகக்கூடி வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சங்கடம் இல்லை. நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் வந்து நம்முடைய மதிப்பை வந்து குறைச்சி விடுறதில்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு தெருவில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார், பக்கத்தில் இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு அவரே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் அவரை கேட்டாராம், ஏன் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னார். சும்மா தான் நிற்கிறேன்னாராம். அவர் போய் சொல்லாதீங்க, நான் பார்த்துட்டேன், கீழே கிடந்த 100 ரூபா நோட்டை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப தப்புன்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது, இவ்வளோ உரிமையாக எனக்கு புத்தி சொல்கிறியே, நீ என்ன எனக்கு சொந்தக்காரனா அப்படின்னு கேட்டாராம். அவர் இல்லை, நான் அந்த நோட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னாராம். அவர்
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவுக்கு வருகிறது மனதோடு ரகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கரூர் மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலை நூற்பலை 5 தொடர்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் வழங்கும் வானவில் அடுத்தது என்ன எனும் தலைப்பில் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

அச்சுருக்கம். வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்திய

ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100 பிள்ளைங்கள் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில சமைக்க கூட நேரம் இருக்கிறது இல்ல. அதனால பக்குவமா உணவை சமைச்சு அறுசுவையோட தர எத்தனையோ உணவகங்கள் வந்தாச்சு. அடடா, அப்போ உணவுத்துறையில நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் போலயே. அதை படிச்சா என்னன்னு உங்க மனசு ஆசைப்பட்டாலும் சுத்தி இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்னா சொல்லி குழப்புறாங்களா? யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலையா? கல்லூரி படிப்புக்கு தயாராகும் மாணவர்களே, அவர்களை ஊக்கப்படுத்தும் பெற்றோர்களே, உங்களுக்காக இன்றைய வானவில் மேடை தந்திருக்கும் வண்ணம் அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல். நிகழ்ச்சியில் இணைய நேயர்கள் இணைய வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24, அல்லது 24 24 26, அல்லது 24 24 29, மற்றொரு எண் 290 333, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0545 42. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைகிறார் தேனி கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.
12: நேரம் 9:19. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இனிமையாக வளம் வர ஆரம்பிக்குது. இன்றைய தலைப்பு உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல். பொதுவாக நம்ம எல்லாம் சாப்பிட்றதுனா எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் சுவையாக சாப்பிடணுன்னா ஆஹா என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும்னு வைங்களேன், ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிரசித்தி பெற்ற உணவகம்

அந்த கடைக்கு போனோம்னா இட்லியா அந்த கடையில் அடே அப்பா என்ன டேஸ்ட்டு, தோசையா இந்த கடையில் என்ன டேஸ்ட்டு அப்படின்வோம். திடீர்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பார்த்தோம்னா என்ன இட்லி முன்ன மாதிரி இல்லையே, என்ன தோசை முன்ன மாதிரி இல்லையே, ஓ மாஸ்டர் மாறிட்டாங்களோ, ஓ செஃப்பு மாறிட்டாங்களோன்னு சொல்லுவோம். அதே மாவு தான், அதே சாம்பாருக்கு போடுற தோரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு தான், சட்னிக்கு தேங்காய் தான், இன்னொரு காரச்சட்னிக்கு தக்காளி தான், மிளகா வத்தல் தான். ஆனால் அதோடய சுவை எப்படி மாறுது? அப்போ எப்படி சுவையை தேடி மக்கள் அந்த கடைக்கு வராங்க? அப்போ அதுக்கு பின்புலத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு செஃப் இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி உணவுத்துறையில் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த உணவுத்துறையில் என்னென்னலாம் வேலைவாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் திறமையை வளர்த்துக்கலாம், யார் இந்த வேலைவாய்ப்புக்கு சரியான நபர்கள், யார் இந்த படிப்புக்கு சரியான நபர்கள்னு நம்மகிட்ட நிறையா விஷயங்களை பகிர வந்திருக்காங்க. யாருனா இவங்கள ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், அது மாதிரி இவங்களோட திறமை தனித்திறமை. காய்கனி சிற்பக்கலைஞர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க.

0: சரியான நபர்கள்னு நம்மகிட்ட நிறையா விஷயங்களை பகிர வந்திருக்காங்க. யாருன்னா இவங்கள ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், அது மாதிரி இவங்களோட திறமை தனித்திறமை. காய்கனி சிற்பக்கலைஞர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய தர்பூசணி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா யாரோட முகத்தை வேணாலும், பிரபலமான தலைவர்கள் முதற்கொண்டு, இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள், மனம் மூவந்து பண்ணித்தரீங்களான்னு கேட்டால் அழகாக அப்படியே அந்த குழந்தையோட முகத்தை தத்ரூபமாக அந்த பழத்தில் இல்லை அந்த காயிலேயோ கனியிலேயோ வரையக்கூடிய திறமை வாய்ந்த நபர். அது மட்டும் இல்லை, பல விருதுகள் பல அங்கீகாரங்கள் கிடைக்கப்பெற்ற நபர் தான் நம்ம நிலையத்திற்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்கள நம்ம கோடை பண்பலை சார்பாக வரவேற்றலாம். வணக்கம்.
1: வணக்கம். எட்டு ஊர் எச்சிலூர் லிஸ்ட் இருக்கு கையில், எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
2: எட்டு ஊர் எச்சிலூர் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யலை.

0: கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு, கோயில்பட்டி பர்பி தின்னு, ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வாசம், மூக்கு வாயு மனக்கட்டும், ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.
1: ஒத்த நாளில் தொப்பை வந்து சட்டை பட்டன் வெடிக்கட்டும்னு பாட்டு அழகாக அந்த வரிகள் முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சாப்பாடை விரும்பி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். ஐயா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
2: ஐயா, கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து செஃப் இளஞ்செழியன். தேனி மாவட்டம் கூடலூர். நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 23 வருடங்களாக இந்த உணவுத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்ரிங் படிச்சுட்டு அதில் காய்கனி சிற்பக்கலை, அதை வந்து ஒரு தனித்துவமாக எடுத்து அந்த துறையில் வந்து மிகச்சிறப்பாக வந்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காய்கனி சிற்பக்கலை சம்மந்தமான இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கலையை பற்றிய ஒரு இதுவும் சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை சம்மந்தமான, அதாவது கேட்ரிங் காலேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நீங்கள் கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ என்னன்னா இந்த துறையில் வந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: இன்னொன்று சொல்லணும்னா கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் கூட உங்களுடைய சிற்பக்கலை.
2: ஆமாம், பண்ணியிருக்கேன். அதாவது சிற்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சுயமாக வந்து நான் கற்றுக்கிட்டது. அதாவது எல்லாமே சமையல் படிக்க போகிறப்ப நான் சமையல் கலையை படிக்கும்போது ஒரு போட்டி நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு காய்கறி சிற்பக்கலையில் கலந்துட்டு அதில் தான் நான் முதல் பரிசு வெற்றி பெற்றேன். அதாவது இரண்டாம் பரிசு அதுதான். நான் பள்ளியில் கூட நான் வெற்றி பெறலை. அந்த காயினி சிற்பக்கலையில் நான் வெற்றி பெற்றது என்னவோ என்னோடய வாழ்க்கையை வந்து அதே துறையில் பயணித்து போக முடிஞ்சு.
1: நல்ல ஒரு அங்கீகாரத்தோடையும் நல்ல நிலையிலையும் அது கொண்டாந்து விட்டுருக்கு.
2: கண்டிப்பாக இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடத்திட்டங்கள் நிறையா மாணவர்களும் என்கிட்ட படிச்சிட்ருக்காங்க. நிறையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 5-star ஹோட்டலில் இந்த கலையை கற்றுக்கிட்டும் வேலை பார்த்துட்ருக்காங்க.
1: சரிங்கய்யா, இப்போ நம்ம நேயர்களுக்கு எப்படி இந்த உணவுத்துறை, அதாவது கேட்ரிங் சம்மந்தமாகவோ இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் உணவுத்துறையில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கணும்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. இந்த 4 எண்கள்லையும் தொடர்பு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 4 2 தொடர்பு கொள்ளலாம். நிறைய கேள்விகள் கேட்க இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
10: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன்

0: கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
9: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
12: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
15: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410025.
16: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
17: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
18: முன்பதிவிற்கு 7418-87411.
19: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
18: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
18: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
18: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
18: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
7: கோடி பண்பலை 100 பிளைந்தில், உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
11: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
12: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: நேரம் 9:16:54. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாம்.
4: வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: கரூர் மாவட்டத்திலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் ஐயா.
7: பாலசுப்ரமணியன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா, என்ன கேள்வி முன் வைக்கிறீங்க?
5: எந்த கல்லூரியில் படிக்கலாம்
7: ஐயா? நீங்கள் பேசுறது சரியா கேட்கல. 12 வகுப்பு முடிச்சதும் அப்படின்றதுக்கு அப்புறம் கேட்கல. என்ன கேட்கிறீங்களோ திருப்பி கேளுங்க.
5: எஃப் எந்த

0: கல்லூரியில் படிக்கலாம், என்ன பிரிவு எடுக்கலாம்?
1: செஃப் ஆகிறதுக்கு எந்த கல்லூரியில் படிக்கலாம், அதுலேயே என்ன பிரிவு எடுக்கலாம்னு கேட்குறீங்க, அப்படிதானே?
0: ஆமாம், ஆமாங்க ஐயா.
1: சரிங்க ஐயா.
2: வணக்கம் பாலசுப்ரமணிய ஐயா. அவங்க ஏன் நீங்கள் பன்னிரெண்டாக படிச்சுட்டு செஃப் ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் நிறையா கல்லூரிகள் வந்து அதில் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட இந்திய அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசோட சுற்றுலாத்துறையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசத்தோட கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எழுதி ஜேஇ எக்ஸாம்னு என்ட்ரன்ஸ் எழுதி அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அதில் நிறையா அரசோட அங்கீகாரத்தோடு நீங்கள் வந்து அந்த இதில் படிக்கலாம். சரிங்களா. நிறையா வந்து நீங்கள் டிகிரி கோர்ஸ் எடுத்து உணவு மட்டும் எடுத்து படிக்கிறேன்னா உணவுத்துறையை எடுத்து செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஹோட்டல் சம்மந்தமான எல்லா துறையும் சேர்ந்து படிக்கிறேன்னா அதுக்கும் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் 3 வருஷம் பயிற்சி எடுத்தீங்கன்னா சிறப்புங்க.
1: அவங்களோட கேள்விக்கு பதிலும் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறப்பங்கய்யா உணவுத்துறையோட சுற்றுலாவையும் இணைச்சி சொல்கிறீங்கல்ல, டூரிசம்க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உணவுத்துறைனா நம்மளால் பொதுவாக புரிஞ்சுக்கிற முடியும், நமக்கு உணவு சார்ந்த வேலைகள் தான் இருக்கும், ஒரு சமைக்கிறது இல்லை அதற்கான நல்ல திறமை வரையும் போது நம்மளே புது புது உணவு பதார்த்தங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு.
2: ஆமாம், ஆமாம்.
1: ஆனால் இதோட சுற்றுலாத்துறைன்னு சொல்கிறப்ப அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது?
2: ஐயா, உணவுத்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாவோட சேர்ந்தது தான். இப்போ என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாவுக்கு போகிறீங்க, அங்கே முதல்ல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கக்கூடிய விடுதி, அது வந்து ஒரு 5-star ஹோட்டலோ நீங்கள் எந்த கேட்டகிரிலெலாம் தங்குறோம்ன்றப்ப தங்குறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உணவு, சுற்றுலா, இதெல்லாம் சேர்ந்த தான் இந்த துறை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கலந்து இந்த துறையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
1: அப்போ அதோட இணையான துறையை வந்து சுற்றுலாத்துறையை நம்ம கருத்தில் கொள்ளலாம்.
2: ஆமாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரோனாவுக்கு அப்புறம் மக்கள் வந்து சுற்றுலா வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதாவது ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதம் 1 வாரங்கள் அப்படி வந்து சுற்றுலா போகும்போது இன்றைக்கி எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணுறதுல மக்கள் வந்து ஆர்வம் காட்ட விரும்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறைக்கான வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம், உணவுத்துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும்.
1: அப்போ படித்தா நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அதாவது என்னங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அனுபவ கல்வி. நம்ம படிப்பு படிச்சிருந்தாலும் நம்ம செய்முறை, இப்போ நம்ம அந்த உணவு தயாரிக்கிற பக்குவத்தில் தான் சிறந்து விளங்கி நம்ம அந்த செஃப் ஆக முடியும்.
1: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்று வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை உணவுத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காய்கனி சிற்பக்கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு இது தொடர்பாக சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, சுற்றுலாத்துறையில் படித்தா என்ன வேலை கிடைக்கும், உணவுத்துறையில் படித்தா என்ன வேலை கிடைக்கும், முதல்ல என்ன படிக்கலாம், என்னென்ன படிப்புகள் இருக்குது, யார் படிக்கலாம், இப்படி நிறைய சந்தேகங்கள் மனதில் வரும். அதை தாராளமாக அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. இந்த 4 எண்கள்லையும் அழைச்சி நீங்கள் உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். ஐயா, இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு சின்ன ஆசை என்னென்னா, யார் படிக்கணும் இப்போ உணவுத்துறையா? ஏ என்னப்பா செஃப்பா, போய் 24 மணி நேரம் நிற்கணும், 12 மணி நேரம் நிற்கணும், அடுப்புலையே வந்துக்கிட்டு இருக்கணும், இப்படிலாம் நிறைய பேர். ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ சமைக்கிறதுல ஒரு நாட்டம் இருக்கும். நல்லா தோசை சுடுவோம், தோசையில் திடீர்னு கேரட்டை தூவி பார்ப்போம், இப்படி எக்கச்சக்கமாக அவங்களுக்கு அந்த ஒரு சமையல் மீதான ஆர்வம் இருக்கும்.
2: ஆமாங்க.
1: இப்போ அந்த மாதிரி நபர்கள் படிக்கிறதா, இல்லை யார் எடுத்து படித்தா இந்த இந்த துறையில் மேலே நல்ல உயரத்தை தொடலாம் அப்படின்றத எனக்கு சொல்ல முடியுமா?
2: ஐயா, பொதுவாக வந்து நம்ம படிக்கிற காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு போவாங்க. நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் ஒரு செஃப்னா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சமையல்காரன் அந்த துறை அப்படின்னு. பட் அந்த துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக வந்து 10th முடிச்சுருக்காங்க, அவங்க வந்து 10th அப்புறம் என்னால் முடியல, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் எல்லோரும் படிச்சிடுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு 10th முடித்து இடைநிலை நின்றுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பயிற்சி எடுத்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பேக்கரி சம்மந்தமாக படித்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சுயதொழிலாக பண்ணி ஜெயிச்சு போகலாம். +2 முடித்தவங்க ஒரு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபுட் சயின்ஸ் இருக்குது, அதாவது ஃபுட் பிஎஸ்சிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஏ கல்னரி ஆர்ட்ஸ்னு இருக்குது. ஸோ +2 முடித்தவங்களும் இந்த இதில் வந்து படிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்

0: இதுக்கு வந்து மார்க் நிறையா இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து அதாவது கவுன்சிலிங்கில் மார்க் போகணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்கள இந்த துறையில் போய் நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கிறதுல தாங்க இருக்குது.
1: அதனால் அப்போ ஒரு 600 பரீட்சை எழுதிட்டு நாங்கள் ஒரு 590 ஆள்
0: அப்படிலாம் தேவையில்லை. சாதாரண மார்க் எடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும்.
1: ஆர்வம் இருக்கணும்.
0: அது வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி அதுலாம் போக போக நம்ம கற்றுக்குருவோம். அதனால் வந்து இதில் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க, அவங்க என்ன படிச்சுட்டா சமைக்கிறாங்க, எல்லாருமே அதுதான். அதாவது நம்ம செய்யக்கூடிய உணவு வந்து இதை வந்து என்னென்னா பக்குவமாக நான் கற்றுக்கிட்டு செஞ்சு காமிக்க போகிறோம்.
1: நல்ல விளக்கம் தந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன், ஆனால் நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் உலக சந்தரிகளுக்கு வானொலி பிரியன் முனிப்பு தான் பேசுறேன்
1: ஐயா. உங்களுடைய கேள்வியை கேளுங்க ஐயா.
0: ஐயா வணக்கம். வணக்கம்
2: ஐயா. எங்க தம்பி பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காரு.
0: சரிங்க.
2: அது கேட்ரிங் முடிச்சா இந்த வெளிநாட்டு கப்பல்ல சமையல் அந்த மாதிரி வேகன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி படிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வேலை கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க. சரி சரி சரி ஐயா. இப்ப அதாவது என்னன்னா கேட்ரிங் முடிச்சுட்டுங்கய்யா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு அதுக்கும் தனியாக படிக்கணுங்கய்யா. முதல்ல ஒரு 3 கேட்ரிங் படிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 5 ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருடங்கள் வந்து நல்லா வந்து பயிற்சி எடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கப்பலில் வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணுங்கள். படித்து முடித்த உடனே வெளிநாடு போகிறன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவமே இல்லாமல் வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும். நீங்கள் அந்த தொழிலை வந்து நீங்கள் நல்ல ஒரு 5 இதில் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு கப்பலுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க.
1: இப்போ கப்பலுக்கு போகணும்னு ஆசைப்படுறதுல என்ன பின்புலம் இருக்கும்? இப்போ அதில் என்ன சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்குமா, இல்லை அனுபவம் நிறையா இருக்குமா, என்ன இருக்குது அதில்?
0: அதாவங்க கப்பலில் வேலை பார்க்குறது எப்படிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு உலகத்தவே சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பேக்கேஜ் இன்றைக்கி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாடுகளாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். அதாவது நீங்கள் வாழ்க்கையும் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். அதுக்கான எப்படிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இப்போ ஒரு இந்தியன் உணவு, கான்டினென்டல் உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக தரத்தில் இருக்கக்கூடிய உணவு செய்யக்கூடியவங்களை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பயணிச்சுக்கிட்டு இருக்கும்.
1: ஊரையும் சுற்றி பார்க்கலாம், அதே நேரம் நம்ம கலையையும் நம்ம அங்கே
0: நம்ம கற்றுக்கலாம்.
1: நிச்சயமாங்க, நல்ல நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசணும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் அடுத்தது என்ன, உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காய்கனி சிற்ப கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
15: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
16: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
18: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு

0: நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
2: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்,

0: Usha Sunflower Oil.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்பு அழைக்கும் விழா குழுவினர்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
2: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்,
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி,
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கிய வானவில்,
1: இணைந்து வழங்கியோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:32:55 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காய்கனி சிற்பக் கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அஞ்சீர் வட்டம் ஓசவட்டிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறீங்களா? ஐயா,
0: வெங்கட்ராமன் ஐயா, உங்களுடைய கேள்வியை முன்வைங்க.
1: இந்த பெண்கள் அதிகமாக படிக்கிறது சார், ஆண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, பெண்களும் படிக்கலாங்களா சார்? அதுக்கு எந்த பாடப்பிரிவு பெண்களுக்கான ஏற்ற?
2: ஐயா வணக்கம். வெங்கட்ராமன் ஐயா வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, பெண்கள் படிக்கலாமான்றது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணவு கலையில் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் பெண்கள் தான் நிறையா இந்த துறையில் வந்து இருக்காங்க. இந்த துறையில் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க எப்படியான இது எடுக்கலாம்னா, பொதுவாக வந்து அவங்க ரொம்ப ஹார்டாக வந்து வேலை பார்க்க முடியாது, பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒர்க்குனா, இப்போ நீங்கள் ஒரு பேக்கரியில் வந்து கேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சாக்லேட்டில் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுத்துறையில் வந்து படிக்கலாங்க. இப்போ ஒரு பேக்கரி கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக வந்து ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா நட்சத்திர ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஆண்கள் ட்ராவல் பண்ணுற விட பெண்களும் இந்த துறையில் வந்து சிறந்து விளங்கலாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்னரி இன்ஸ்டியூட்னு திருப்பதியில் வந்து பயிற்சி கொடுக்குறேன், அதான் மத்திய அரசோட கல்லூரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா சமமாக படிக்கிறாங்க. ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பெண்கள் வந்து அந்த உணவுத்துறையில் ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கிறாங்கய்யா.
0: அப்போ ஆண்களுக்கும் அதற்கான வேலைவாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பெண்களும் நிறைய பேர் அதில் இருக்கு.
2: ஆமாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் கிச்சன் பண்ணுறோம், ஒரு ஹார்ட் ஒர்க்காக. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ அரிசியை தூக்கணும், ஸோ அந்த மாதிரி வந்து வேலை பார்க்குறது ஆண்களால் முடியும். இப்போ பெண்கள் வந்து நான் என்னால் வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்றப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமானது, இன்றைக்கி வந்து உணவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கனி சிற்பக்கலையை கற்றுக்கிட்டால் அது வந்து நுணுக்கமாக உட்காந்த இடத்துல அது வந்து மைண்டுக்கான ஸ்கில்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் பண்ணுறது, பட்டரில் பண்ணுறது, பேக்கரியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறையா பெண்கள் வந்து பேக்கரி துறை எடுத்து ஒரு சுயதொழில் பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிகிரி எடுத்து படித்து போனாங்கன்னா இதில் நிறையா பயணிக்கலாம்.
0: சரிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க திருப்பதியில் இருக்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்னரி, அதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் எல்லா நிறையா ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்கிறாங்கன்னு, அந்த மாதிரியான அமைப்புகளில் நிறுவனங்களில் படிக்கணும், கல்லூரிகளில் படிக்கணும்னா நம்ம எப்படி போகலாம், அதற்கான வாய்ப்புகள் என்ன, என்ன மாதிரியான கல்லூரிகள் இருக்குன்னு சொல்லலாமா?
2: அதாவது இங்கே பொதுவாக வந்து IHM இந்தியன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் வந்து கல்லூரிகள் இருக்குது. மத்திய அரசோட கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 கல்லூரிகள் இந்தியா முழுவதும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் நொய்டா, திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்னரி இன்ஸ்டியூட், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை IHM தரமணியில் இருக்கிறது. இது மாதிரி மத்திய அரசு, அதே மாதிரி திருச்சியில் வந்து தூவாக்குடியில் வந்து மாநில அரசோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கல்லூரிகள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா JEE எக்ஸாம்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் மற்ற எக்ஸாம் எப்படி படிப்புக்கு எழுதுறமோ அந்த என்ட்ரன்ஸ் எழுதி தான் நீங்கள் அதாவது அரசோட கல்லூரிகளை வந்து சேர முடியும். அதுக்கான கலந்த ஆலோசனை எல்லாம் பண்ணி ஒரு ஆல்ரெடி அந்த எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து படிக்கிறவங்க அந்த அதை எப்போ வருது JEE எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணி அந்த இதில் முயற்சி பண்ணலாம்.
0: இப்போ அதை மாதிரி மத்திய அரசு மாநில அரசோட இந்த மாதிரியான கல்லூரிகளில் படிக்கிறப்ப செலவினங்கள் எவ்வளோ ஆகும்?
2: அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது என்னென்னா ஸ்காலர்ஷிப்பும் நிறையா இருக்குது. இப்போ நான் பயிற்சி கொடுத்துலாம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்திலேருந்து நிறையா மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க நிறையா அங்கே வந்து திருப்பதியில். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி, ஒவ்வொருத்தவங்க ஒரு மொழி இருக்கும், அப்போ பழகும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்க ஒரு மொழியை கற்றுக்கிறலாம். படிப்போடு சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் படிக்கிற காலத்தில். ஏன்னா வாழ்க்கையில் வந்து பள்ளி தோழரும் கல்லூரி தோழர்களும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கிறவங்கன்னா அந்தந்த மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா பழகிக்கலாம் இதில்.

0: அப்போ எல்லா இதுலேருந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு நிச்சயம்
1: நுழைவுத் தேர்வு நிச்சயம் எழுதணும். அது இல்லாமல் நீங்கள் இல்லை என்னால் இப்போ நுழைவுத் தேர்வு எழுதலை இப்போ முடிஞ்சு அடுத்து படிக்கணும்னா, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லையும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கல்னரி ஆர்ட்ஸ் பிஎஸ்சியோ பிஏ கல்னரி ஆர்ட்ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை எடுத்து படிக்கலாம்.
0: சரிங்க, இப்போ இணைப்பில் ஒரு நேர் இணைந்திருக்காங்க, யார் என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
2: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் மயிலப்பன் உங்களுக்கும் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் சொல்வது திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல் பட்டியிலிருந்து திவாகரன் பேசுறேங்க ஐயா. மயிலப்பன் ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம் திவாகரன் ஐயா. நலமா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும்
2: நல்லா இருக்குங்க ஐயா. உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேங்க ஐயா மயிலப்பன் ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கேள்வியை முன் வைங்க ஐயா.
2: அங்க டென்த் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஆகுதுயா, டென்த் பாஸ் ஆகி உடல்நிலை ரெண்டு வருஷம் சரியில்லாதனால வீட்டுல இருந்தேங்கய்யா.
0: சரி,
2: வீட்டுல இருந்துட்டு இப்ப ஜூன் மாசம் வந்துச்சுன்னா லெவல்த் படிக்கலாம்னு இருக்கீங்கயா. லெவல்த் டுவெல்த் முடிச்சுட்டு அப்புறம் கேட்டரிங்
1: படிக்கலாமா இல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கலாமான்னு கேக்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க டென்த் முடிச்சுட்டும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குங்க, அது தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்ல நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சுட்டு படிக்கிறேன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பானதுங்க. என்னென்னா நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி கோர்ஸ் படித்து போனீங்கன்னா, அதாவது இது எதுக்கானு சொல்லுன்னா நீங்கள் ஃப்யூச்சர் ஒரு 10-15 வருஷம் இந்த துறையிலே பயணிச்சுட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நம்ம டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 12-ன்றது எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பேசிக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு விசாவுக்கோ ஒரு குடிமுறைக்கோ அப்ளை பண்ணாலும் ஒரு டிகிரி ஒரு ப்ளஸ் டூன்றது ரொம்ப அவசியம். அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டே வந்து நீங்கள் வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை தேர்ந்தெடுங்க.
0: இப்போ அதுலேயே அவங்க கேட்குறாங்கன்னா 12th முடிச்சிடுறேன், இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா சொல்கிறாங்க, அதில் எது படித்தா நல்லாயிருக்கும், இப்போ அவரோட ஆர்வம் எப்படி அதில் கண்டுபிடிக்கலாம்?
1: இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். நான் சர்வீஸுன்றது ஒரு கேட்டகரி இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கிற அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் உணவுத்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து அதில் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லனா உங்களுக்கு ஒரு யங்ஸ்டராக இருக்கிற வரைக்கும் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கும், அதை பற்றி அனுபவங்கள் இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயமாக வேலை பார்க்குறதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அதில் பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆஃப்டர் மேரீடு ஒரு 10-15. ஆனால் உணவுத்துறைன்றது நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் இருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு 60 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உணவுத்துறை சேர்ந்த ஒரு கன்சல்ட்டாக கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டே கூட இந்த வேலைகளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து உணவுத்துறையை தேர்ந்தெடுங்க. உணவுத்துறையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான உலகளவில் உணவுகள் இருக்குது, அந்த இதில் எது சிறந்து தேர்ந்தெடுத்து அதற்கான வேலை வாய்ப்புகளை நம்ம போகலாம்.
0: நீங்கள் சொல்கிறப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற முடியுது. இப்போ உங்களோட பயணத்தையே பார்த்தோன்னா உணவுத்துறையில் அவ்வளோ இருந்தாலும் காய்கனி சிற்பத்தை உங்களோட பிரதானமாக எடுத்துக்கணும். இப்போ அது மாதிரி உலக அளவில் உணவுகள் சொல்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு இட்டாலியன் குசைன் இல்லை சைனீஸ் அப்படி ஏதோ ஒரு இல்லை நம்ம இந்தியன் சவுத் இண்டியன் இப்படி ஏதோ ஒன்று எடுத்து அதில் நிபுணத்துவத்தை அடைஞ்சா நல்லா இருக்கும்.
1: அதாவதுங்க இப்போ தென்னிந்திய உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய வரவேற்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இட்லி பண்ணுறதுல சாதாரணமாக இட்லின்றோம், அந்த இட்லிக்கு செய்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மாவு ஆட்டுற பக்குவம், அதை ஊற வைக்கிறதுல ஒரு பக்குவம், அரிசி வாங்குறதுல ஒரு பக்குவம், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு சரியான இட்லியே சுட முடியும், ஒரு சாம்பார் அதை சுட முடியும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தவே செய்ய முடியும் இது பண்ணிவிட்டு.
0: சரிங்க, இது தொடர்பாக நிறைய கேள்விகள் முன்வைக்கவும் ஆசையாக இருக்குது. நேரம் 9:40 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் இணைவோம். இன்றைய வானவில்லின் வண்ணம் அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காய்கனி சிற்ப கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும், ஒவ்வொரு

0: அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: திருச்சி சாரதாஸ்.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
11: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: ஜுந்தார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே, ஜுந்தார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க.

0: வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு.
1: இதுவே எனக்கு போதும், பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு போதும்னு இப்போ யாராவது பூரி கிழங்கு சாப்பிட்டுட்டே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வானவிலோட தலைப்பு அடுத்தது என்ன, உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் காய்கனி சிற்ப கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க ஐயா, அவங்க என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் கொடுவாயிலிருந்து சிவதாஸ் பேசுறேங்க.
1: சிவராஜ் ஐயா.
3: சிவதாஸ். சிவதாஸ்.
1: சிவதாஸ் ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
3: சொல்லுங்க. இப்போ அரசு வேலை இதுல எப்படிங்க இருக்குது? ஏன்னா தனியார் வேலை அதிகமா இருக்கிறத மாதிரி தெரியுதுங்க. அரசு வேலை கேட்டரிங் பிச்சோம்னா அரசு வேலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க
2: ஐயா. ஐயா நீங்க கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா அரசு வேலை, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளில் வேலைகள் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மத்திய அரசோட வேலை வாய்ப்பு, மத்திய அரசில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம் இதற்கான வேலை வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து போகிறவங்களுக்கு ஜனாதிபதி மாளிகையிலே வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு வந்து இந்த துறையில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி மாளிகையிலே அதாவது இன்றைக்கி உலகத் தலைவர்கள் வராங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு செய்கிறதுக்கான கற்றுக்கிறவங்க வந்து அங்கே வந்து வேலை பார்க்கலாங்கய்யா. இது இந்த துறையில் அரசு வேலைன்றதில்

0: இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ அதற்கான ஆர்வமும் நல்ல திறமையாக படிக்கிறதும் தான், திறமையாக செஞ்சு பார்க்கறதும் தான் முக்கியம்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பண்ணிட்டு
1: சரிங்க. இப்போ நீங்கள்
0: ஒரு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் இருக்காங்க, இன்றைக்கி அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமையல் கலைஞர்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. எங்கே அவங்களோட பயணத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாதுகாவலர் கூட சமையல் கலைஞர்கள் இருக்காங்க, அப்படியும் இதில் வந்து பயணிக்கலாங்க.
1: அதுவும் அரசு வேலை. அதுக்கான
0: அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை இப்போ இன்றைக்கி ஒரு பிரதமர் இருக்கார், ஒரு குடியரசுத் தலைவங்க இருக்காங்கன்னா அவங்களோட பயணத்திட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குங்க.
1: சரிங்க. இப்போ ஒரு கேட்ரிங் படிக்கிறோம், கூடவே வந்து நம்ம இதெல்லாம் படித்தா நல்லாயிருக்கும். இணையாக இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கூடுதலாக ஏதாவது படித்தா இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கலாம், திறமையை வளர்த்துக்கலான்ற கண்ணோட்டம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நிபுணராக ஒரு சமையல் கலை சார்ந்த படிப்பு படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் இதை கூடுதலாக படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னா எதை சொல்வீங்க?
0: ஐயா, முதல்ல வந்து மொழி, அவங்க வந்து ஒரு பேசிக்காக ஆங்கிலத்தில் ஒரு புலமை பெற்று வரணும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்து பயணிக்கும் போது ஆங்கிலம் ரொம்ப வந்து ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரு இந்திய மொழிகளில் வந்து எந்த மொழிகள்னாலும் இந்திய மொழிகளில் அவங்க புலமை பெறலாம். அடுத்து நீங்கள் வெளிநாடுகளில் பயணிக்கணும் அப்படின்றப்ப படிக்கிற காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன மொழியோ ரஷ்யன் மொழியோ ஃப்ரெஞ்சோ ஒரு ஜாப்பனீஸ் மொழியோ கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பயிற்சி எடுத்து அதை ப்ராப்பராக நீங்கள் அந்த இதை முடிச்சாச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் என்னென்னா உங்களுக்கு விசாவுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஜெர்மன் போனோன்னா கண்டிப்பாக ஜெர்மன் மொழி படித்தா தான் ஜெர்மன்லேயே வேலை பார்க்க முடியும், அப்போ தான் வந்து அவங்க விசாவே தருவாங்க. அப்போ என்னென்னா நம்ம படிக்கிற காலத்திலே ஒரு மொழியும் சேர்த்து படித்தா தான் நீங்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் சமைச்சிருக்கீங்க அதை வந்து அந்த நாட்டு மொழியில் வந்து உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து அதில் அதுலேயும் வெற்றி பெற்று போக முடியும். அதனால் என்னோட அறிவுரை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறீங்க.
1: நிஜம்தாங்க. நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு சூசி செய்கிறாங்க ஜப்பான் சார்ந்த உணவு அப்படின்னா அது சூசினா அது சொல்ல தெரிஞ்சு
0: சொல்ல தெரியல, அந்த மொழியில் வந்து நம்ம அதுக்கான பொருட்களை தெரிஞ்சுக்கணுங்களே.
1: நிச்சயமாங்க, நிச்சயமாக. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்ன கேட்கணும்னா, இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிற விரும்புகிறாங்க. இப்போ உணவுத்துறை சார்ந்தே எடுத்துக்கிறோம், எங்கே படித்தா நல்லாயிருக்கும்? இப்போ பக்கத்தில் அருகாமையில் இருக்க கல்லூரி இல்லை வெளியில் போய் படிக்கலாமா? ஒரு நிபுணராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, எங்கே படித்தா நல்லாயிருக்கும், ஏன்னு சொல்லலாமா?
0: ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம குழந்தைய வந்து டெய்லி பக்கத்துலேயும் டெய்லி போயிட்டு வர மாதிரி ஒரு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வெளியே போனால் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அவங்கள மொதல் பறக்க விடுங்க. அதாவது என்னென்னா ஒரு இடம் விட்டு இடம், ஒரு தூரமாக, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சிட்டி, ஒரு மெட்ரோ சிட்டியில் போகும்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு நட்பு வட்டம் சரி நிறையா விஷயங்களை கற்றுக்குருவாங்க. அது இல்லாமல் மற்ற மாநிலங்களில், வேறு மாநிலங்களில் போகும்போது அதோ அவங்க கூட அந்த மாநிலத்தில் இருக்க நண்பர்கள் வருவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னா அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்ன்றதே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் தான், இந்த ட்ராவலில் தான் நிறையா வந்து கற்றுக்கிற முடியும். அதனால் வந்து எப்பயுமே நம்ம பக்கத்தில் படித்து இது பண்ணணும்னு நினைக்காம ஒரு நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் சேர்த்து தங்கி படிக்க சொல்லுங்கள். அப்போ தான் அந்த அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை பற்றியும் நண்பர்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கலாம்.
1: சரிங்க. இன்றைய வானவில்லின் தலைப்பு வந்து அடுத்தது என்ன, உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டு இருக்கு.
0: இதில் ஒரு சின்ன தேவைங்க, பொதுவாக நம்ம பெற்றோர் நினைப்போம் நம்ம என்ன கேட்டரிங் படிக்க வச்சுட்டோம், படித்ததுக்கப்புறம் இப்போ பசங்க என்ன செய்வாங்கன்னா ட்ரைனிங், இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க படிப்பை விட செயல்முறை பயிற்சி தான் இதில் இருக்கும். அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன செய்வாங்க, ஒரு சமையல் துறையில் போய் வேலை பார்க்கும்போது பாத்திரம் விளக்க விடுவாங்க, காய்கறி வெட்ட சொல்லுவாங்க, க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, அப்பா நான் இவ்வளோ பணம் கட்டி என்னை படிக்க வச்சு என்னை பாத்திரம் விளக்க விட்றாங்க பண்ணு சிலர் சொல்லி, அதில் பெற்றோர் என்ன நினைப்பாங்க, எப்போ நான் ப்ரெஸ்டேஜ் இருப்பாங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் கேட்டரிங் படிக்க வச்சுட்டீங்க, அப்போ அந்த துறையில் எந்த வேலை சொன்னாலும் செய்யுன்றது மட்டும் பெற்றோர்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். அதே மாதிரி நம்மளை பாத்திரம் விடுறாங்களேன்னு ஏளனமாக நினைக்காம அதுலேருந்து ஆரம்பித்ததான். இப்போ நீங்கள் ஒரு பால் காய வைக்கணும்னா ஒரு கறிக்குழம்பு வச்ச பாத்திரத்தில் வந்து பாலை காய வச்சா பால் தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி பக்குவமாக கழுவணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த துறையில் வந்து எதையுமே வந்து உதாசனப்படுத்தாமல் இந்த துறையில் வந்து எல்லாமே கஷ்டம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 15-20 மணி நேரம் கூட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், வேலை பார்த்து தான் இல்லை செஃப்ன்றது ஈஸியாக வந்துடாது, அதில் பயணிக்கணும், எல்லா கஷ்டங்களும் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்தால் தான் இந்த துறையில் வந்து ஜொலிக்க முடியும்.
1: அதான் இப்போ என்னை எப்போ இவ்வளோ காசு கட்டியிருக்கேன், என்னைய பாத்திரம்
0: சொல்கிறேன் பாத்திரம் அது நிறைய இன்றைக்குள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இதாக இது பண்ணுவாங்க. பட் அந்த இதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் இன்றைக்கி இந்த துறையில் வந்து இருக்கிறவங்க, ஜொலிக்கிறவங்க. ஏன்னா கஷ்டப்பட்டால் தான் அந்த துறையில் வந்து போக முடியும். நம்ம வந்து கேட்ரிங்கு சோறாக்க தானே போகிறோம், சமையலுக்கு தானே போகிறோம், ஈஸியாக போயிடலாம், நம்ம போய் டைரெக்டாக செஃப் வந்து நம்ம

0: அதில் வந்துடும் நினச்சிருவேன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லா வேலையிலும் பார்த்தா தான் நீங்கள் அந்த துறையில் ஜொலிக்க முடியும். அப்படி ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த துறையை எடுங்க. இல்லை எனக்கு கஷ்டப்பட முடியாது நான் வந்து இதாக இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற வேறு துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க.
1: நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நிறைய அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போகுது. போனோமா சட்டியை பிடிப்பேன், நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன், இல்லை என்ன ஊற்றுனா அதை தான் செய்வேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னா வந்துடாதீங்க.
0: ஆரம் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒரு காய்கறி வெட்டுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து போனால் தான், பேசிக்லேருந்து போகணும். அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்றோரும் மாணவர்களும் ஈக்குவலாக இதை பயணிக்கணும். பையன் சொல்கிறானே அப்படின்னா வாடா விட்டு வாடா வேறு படிப்பு படிச்சுக்கணும்னு சொல்லாமல் அப்படித்தான்ப்பா இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இதில் ஜொலிக்க முடியும்னு இப்போ நம்ம வந்து புத்திமையை சொல்லணும். வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு நான் வெளியிருந்த அளவாக கூப்பிட்டு வராங்க, அவங்க தானே பா கழுவிட்டு செய்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த தொழிலை நினச்சி போகணும்.
1: நிச்சயமாக அம்மாவை உதாரணம் சொன்னதும் அது எல்லாருக்குமே நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். நேரம் 9:53:32, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் அடுத்தது என்ன? உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. காய்கனி சிற்பக் கலைஞர் செஃப் எம் இளஞ்சலின் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: சமைத்து காட்டுவோம் அப்படின்னு ஒரு சிரிப்போட பாடல் கேட்டாச்சு வானவில் நிகழ்ச்சியில். அடுத்தது என்ன தலைப்பு, அடுத்தது என்னல இன்றைய வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலைவாய்ப்புகளுக்கான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. ஐயா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைய சூழலில் இந்த சமையல் துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ பொதுவாக சமுதாயத்தில் பார்த்தோன்னா, அவனாப்பா அவன் ஒரு குக்கு, அவன் என்ன சமையல்காரன், இப்படி பலவிதமாக நம்ம சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு, ஒரு சின்னதாக கிண்டல் கேலி எல்லாமே இருக்குது. இன்றைய சூழலில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க
1: ஐயா? அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் ரெண்டே பேர் கொடுக்குறது தான் நம்பிக்கையாக சாப்பிட்றோம். ஒன்று டாக்டர் கொடுக்கறது, அடுத்து செஃப் கொடுக்குறது. இது தான் நம்ம வந்து அவங்க எந்த மாத்திரை எழுதி கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு சமையல்கார் ஒரு உணவு பண்ணாலும் நம்பிக்கையாக சாப்பிட்றோம். ஏன்னா பாக்கி எந்த துறை போனாலும் நம்ம வந்து உடலுக்கு அப்பாற்பட்டது, வேறு எந்த துறையில் பயணித்தாலும். அப்படி இருக்கிற இந்த துறையில் எப்படி நம்ம டாக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையை வந்து அவ்வளோ நம்பிக்கையாக சாப்பிட்றோம், அதே மாதிரி இந்த உணவுத்துறையில் இருக்கிறவங்க

0: நிறையா ஹோட்டலில் இருக்காங்க. உங்கள் மனசாட்சிக்கு அதாவது என்னென்னா, நம்ம கொடுக்குறத நம்பி சாப்பிட்றாங்கன்றப்ப எந்த ஒரு கலப்படமோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு சுத்தமாக கொடுக்கறத, நம்ம ஒரு ஒரு தனி சமையலுக்கான சுத்தமாக கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட உடல்நலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா உடல்நல பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த உண்ணுற உணவில் எந்த ஒரு கலப்படத்தை வந்து கலப்பாமல் மனசாட்சிக்கு, உங்கள் மனசாட்சிக்கு அந்த உணவுத்துறையில் செயல்படுங்கன்றது தான் என்னோடய ஒரு கோரிக்கைங்க. அதாவது நீங்கள் படித்து யார் வந்தாலும் சரி, தற்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் எந்த ஒரு இதையும் நீங்கள் ஒரு சுத்தமாக செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடவுள் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் செய்கிற மாதிரிங்க. உணவை கொடுக்குறதுல செய்கிற ஒரு புண்ணியம், சுத்தமாகவும் சுகாதாரமும் நம்மளை நம்பி சாப்பிட்றாங்களே அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ நிறைவாக இப்போ இந்த உணவுத்துறையில் வேறு என்னென்ன படிக்கலாம், இது தொடர்பாக இன்னும் சந்தேகங்கள் இருக்குது, நேயர்கள் இணைப்பில் இருக்கிறவங்க இல்லை இணைப்பில் முயற்சி செஞ்சு இணைப்பு கிடைக்காமல் போனவங்க இல்லை இதில் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ மாணவிகளே சந்தேகம் கேட்கணும்னா உங்களை கூப்பிட்டு கேட்கலாமா, வழிகாட்டுதல் சொல்லலாமா?
0: கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னாலும் சரி, படிப்பு சம்மந்தமான என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படித்து நிறைய மாணவர்கள் என்கிட்ட அதாவது கேட்டு போனவங்க இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அதாவது கரெக்டான ஒரு ரூட்டில் போங்க அப்படி, ஏன்னா நம்ம அனுபவத்தில் வந்ததுனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவோம். அதை கேட்டு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணுவோம்.
1: உங்களோட அலைபேசி இன்னொரு முறை பகிர்ந்துக்கோங்க ஐயா.
0: ஐயா என்னோடய அலைபேசி 98 65 24 21 86.
1: மீண்டும் ஒரு முறை உங்கள் அலைபேசி என்று சொல்லிடலாம், 98 65 24 21 86. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வானவில் நிகழ்ச்சியில் எங்களோட பயணித்தமைக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இதை கேட்டிருந்த நேயர்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க.
2: அடுத்தது என்ன என்ற வண்ணத்தோடு வந்து உணவு மேலாண்மை மற்றும் உணவுத்துறை வேலை வாய்ப்புகளுக்கான படிப்பு பற்றிய கலந்துரையாடலை தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய வானவில். நேயர்களின் ஐயங்களுக்கு தீர்வு தந்து விடைபெறுகிறார் நம் சிறப்பு விருந்தினர் தேனி கூடலூர் செஃப் எம் இளஞ்செழியன் அவர்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நெறி ஆளுகை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ் மற்றும் எம் சரவணன், கணினியில் கைவண்ணம் கே நூர்ஜஹான், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி. இனி கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவின் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக செய்து சுருக்கம்.
3: வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JC D பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலைவானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

செப்பேடுகள் அப்படின்றது இந்திய வரலாற்றில் ரொம்பவே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. செப்பேடுகள் அப்படின்னு நான் சொன்ன உடனே, கடந்த சனிக்கிழமை அன்று நெதர்லாந்துக்கு அரசுமுறை பயணமாக போயிருந்த நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்து அரசின் மூலமாக வழங்கப்பட்டது. இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு செப்பேடுகள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கு, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்ன செப்பேடுகள்லாம் இருக்கு, அதுல ரொம்ப முக்கியமானது என்ன, அது சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகள் என்ன, இதை பற்றி தான் நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு. வழக்கம் போலவே சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் சிவிக்கு இனிய பாடல்களும் வளம் வர காத்திருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும்.

0: இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

ஒரு நாட்டினுடைய வரலாற்றை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், சுயசரிதைகள், வெளிநாட்டவருடைய பயண குறிப்புகளோட செப்பேடுகளும் நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஓலைச்சுவடிகள் அப்படின்றது குறுகிய வாழ்நாளை கொண்டது. ஏன்னா இவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது எளிது. அதனால ஓலைச்சுவடிகளுடைய வாழ்நாள் தற்காலிகமானது. கல்வெட்டுகள் அப்படின்றது பெரும்பாலும் கோயில் பகுதிகளில் இடம்பெற்றிருக்கும். செப்பு தகட்டில் எழுதப்பட்ட எழுத்து வடிவிலான ஆவணத்தை தான் நம்ம செப்பேடுகள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு சாசனங்கள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த செப்பேடுகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீள் சதுர வடிவத்தில் இருக்கும். நீள் சதுர வடிவத்தில் 5-10 வரையிலான தகடுகளில் செய்திகள் பொறிக்கின்று சேர்க்கக்கூடிய விதமாக இடது பக்கத்தினுடைய மேல் மூலையில் ஒரு துவாரம் இடப்பட்டு ஒரு கைப்பிடியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியில் வரைகோட்டு ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓவியங்கள் அல்லது முத்திரைகள் இதை கொண்டு தான் அது யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பெரும்பாலான செப்பேடுகள் அரசருடைய கொடை திறமை குறித்து தகவல்களை கொடுக்குது. கொடை வழங்கிய அரசர், வழங்க பெற்றவர் இவர் பற்றிய தகவல்களையும், கொடையாக வழங்கப்பட்ட நிலம் அல்லது பொருள் பற்றிய தகவல்களையும் சொல்லுது. ஒரு சில செப்பேடுகள் அரசர்களுடைய வம்சாவளியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. செப்பேடுகள் அழியாம இன்றளவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் செப்பேடுகள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட பின்பு இந்த செப்பேடுகளை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த வகையில தான் இந்த செப்பேடுகள் ஆங்காங்கே அகழாய்வின் மூலமாக தோண்டி எடுக்கப்படுது. இந்த செப்பேடுகள் வரலாற்றை நாம் நன்கு உணர்ந்து கொள்வதற்கும் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது நேற்றைய நிமிடங்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் செப்பேடுகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். செப்பேடுகள் என்பது எழுதப்பட்ட பின்பு அவை மண்ணுக்குள் வைத்து புதைத்து வைக்கப்பட்டது. அதனால தான் அகழாய்வின் போது ஆங்காங்கே நமக்கு செப்பேடுகள் கிடைச்சிட்டு இருக்கு. செப்பேடுகள் அது தோண்டி எடுக்கப்படக்கூடிய இடத்தின் பெயராலேயே அழைக்கப்படுது. அந்த இடத்தில் தோண்டி எடுக்கப்பட்டதனால அந்த இடத்தை பற்றிய செய்திகளை அந்த செப்பேடுகள் மேல சொல்ல முடியாது. ஆனாலும் ஆய்வாளர்கள் எங்க கண்டெடுத்தாங்களோ அந்த இடத்தின் பெயராலேயே அந்த செப்பேடுகளை அழைக்கிறாங்க. அந்த வகையில இப்ப நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செப்பேடு எது அப்படின்னா திருவளாங்காட்டு செப்பேடுகள். சோழர்களுடைய வரலாற்றை நம்ம அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று ஆவணம் இந்த திருவளாங்காட்டு செப்பேடுகள். இது முதலாம் ராஜேந்திர சோழனால் அவருடைய 6வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1018 எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த செப்பேடுகள் இன்னைக்கு இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் திருவளாங்காட்டில் இருக்கக்கூடிய வடாரண்யேஸ்வரர் கோயிலில் 1903 கட்டுமான பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த செப்பேடுகளில் பார்க்குறப்போ ஒரு பெரிய வளையத்தோடு இணைக்கப்பட்ட 31 செப்பு ஏடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 31 செப்பு ஏடுகளில் 10 ஏடுகள் கிரந்த எழுத்துக்களில் சமஸ்கிருத மொழியிலையும், மீதம் இருக்கக்கூடிய 21 ஏடுகளில் தமிழ் எழுத்துக்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.

இந்த செப்பேடுகளை இணைக்கக்கூடிய வளையத்துல சோழர்களுடைய சின்னமான புலியும் அதோட பாண்டியர்களினுடைய மீன் சின்னமும் சேரர்களுடைய வில் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே சேர சோழ பாண்டிய நாடுகள் இருந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த செப்பேடுகள்ல சோழர்களுடைய அரச பரம்பரை, அவர்கள் செய்த போர்கள், அது மட்டும் இல்லாம முதலாம் ராஜேந்திர சோழன் திருவளாங்காட்டு கோயிலுக்கு வழங்கிய நிலமான பழையனூர் கிராமம் பற்றிய விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கிது. இந்த செப்பேடுகள் பிற்கால சோழர்களுடைய வரலாற்றை நம்ம முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த செப்பேடுகள் இப்போ சென்னை அரசு அருங்காட்சியகத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் செப்பேடுகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல மிக முக்கியமானதும் அது சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செப்பேடுகள் சின்னமனூர் செப்பேடுகள். நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழங்கால தொல்லியல் சான்றுகள் தான் இந்த சின்னமனூர் செப்பேடுகள் அப்படின்றது. இது பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு, அவர்களுடைய கொடை வெற்றிகள் குறித்த மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாக கருதப்படுது. இந்த செப்பேடுகளை ஆய்வாளர்கள் இரண்டு வகைகளாக பிரித்து கண்டறிஞ்சிருக்காங்க. சின்னமனூர் பெரிய செப்பேடுகள் அப்படின்னும், சின்னமனூர் சிறிய செப்பேடுகள் அப்படின்னும் இது வகைப்படுத்தப்படுது. இந்த பெரிய செப்பேடுகள் அப்படின்றது பாண்டிய மன்னன் இரண்டாம் ராசசிம்மனால் வெளியிடப்பட்டது. இவை வடமொழி அதாவது கிரந்த எழுத்துக்கள்லையும் அன்றைய தமிழ் மொழியான வட்டெழுத்து அப்படின்னு இரண்டு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. இதுல தலையாங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வெற்றிகள், பாண்டியர்களுடைய பரம்பரை பற்றிய தகவல்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிறிய செப்பேடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது வரகுணன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜடிலவர்மன் பராந்தக நெடுஞ்செழியனுடைய காலத்தை சார்ந்தது. இது மன்னர்கள் அளித்த நிலக்கொடை பற்றிய செய்திகளையும் அன்றைய காலகட்ட சமூக நிகழ்வுகளை பற்றியும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமனூர் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புகழ்பெற்ற ஊர்களான பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் பற்றிய சங்ககால நிகழ்வுகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணமாக இந்த சின்னமனூர் செப்பேடுகள் இருந்துட்டு இருக்கு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் செப்பேடுகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்து நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது சோழர்கள் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகள். இந்த செப்பேடுகள் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்துல வைத்து பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துச்சு. கடந்த வாரம் நம்முடைய இந்திய பிரதமருடைய அரசுமுறை பயணத்தின் போது நெதர்லாந்து நாட்டினுடைய டென்ஹாக் நகர்ல டச்சு பிரதமர் ராப் ஜெட்டன் முன்னிலையில அதிகாரப்பூர்வமாக நடைபெற்ற விழாவில இந்த செப்பேடுகள் இந்தியா வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த செப்பேடுகள் தென்னிந்தியாவினுடைய அரச சாசனங்கள்ல முக்கிய ஆதாரமாக இது கருதப்படுது. சோழர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் இடையிலான வரலாற்று தொடர்பு பற்றிய பல்வேறு தகவல்களை

இந்த செப்பேடுகள் நமக்கு சொல்லுது. இந்த செப்பேடுகள் 1687-1700 ஆண்டுகளுக்கு இடையில நாகப்பட்டினம் பகுதியில டச்சு கிழக்கிந்திய கம்பெனியால தோண்டி எடுக்கப்பட்டு நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டுட்டு வந்திருக்கு. இது இந்தியாவிற்கு சேர வேண்டிய ஒரு சொத்து அப்படின்றதுனால நெதர்லாந்து அரசானது நம்முடைய இந்திய பிரதமர் கிட்ட இந்த செப்பேடுகளை ஒப்படைப்பு செய்திருக்காங்க. இந்த செப்பேடுகள் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ராஜேந்திர சோழன் 1985 முதல் 1014 ஆண்டு வரை ஆட்சி செய்த காலத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்த சூடாமணி விகாரம் அப்படின்ற புத்த மடத்துக்கு நிலம் வழங்கியது தொடர்பான ஆவணங்கள் இந்த செப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்திய அரசுகள் பற்றி வெளிநாட்டில் இருந்த மிக முக்கிய ஆவணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம சோழர் கால கடல் வாணிபத்தின் சான்றாகவும் இந்த செப்பேடுகள் இருந்துட்டு இருக்கு. இந்த செப்பேடுகள் ஒரு தொகுப்பாக சுருட்டி கட்டுக்கம்பியில இணைக்கப்பட்டிருக்கு. கட்டுக்கம்பியில சோழ அரசினுடைய ராஜமுத்திரையோட கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுப்புல 21 பெரிய செப்பேடுகளும் 3 சிறிய செப்பேடுகளும் இருக்கு. இதனுடைய எடை 30 கிலோகிராம். இந்த ஆவணங்கள் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டாலும் நிர்வாக வசதிக்காக இதை செப்பேடுகளில் எழுத ராஜேந்திர சோழனுடைய மகன் உத்தரவிட்டதால இவ்வாறு எழுதி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் நமக்கு சொல்றாங்க. ஆக சோழர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மற்றொரு செப்பேடுகள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. நெதர்லாந்து மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த செப்பேடுகள் புதுதில்லியில் இருக்கக்கூடிய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை கிட்ட ஒப்படைக்கப்படும். இந்த பொருட்கள் இந்தியாவில் எங்கு காட்சிப்படுத்தப்படலாம் அப்படின்றத நம்முடைய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் முடிவெடுக்கும். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய இந்திய பிரதமர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு இந்தியருக்கும் குறிப்பாக தமிழருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இல்லையா?

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். நிகழ்ச்சியில அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு. இது சங்ககாலத்திற்கு பிந்திய தமிழக வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாக இருந்துட்டு இருக்கு. களப்பிரர்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நேயரோட கேள்வி. டாக்டர், எனக்கு PCOD இருக்கு, எனக்கு பேபி வருமா அப்படின்னு பயமா

0: இருக்கு, எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆகுது, இன்னும் மேரேஜ் பண்ணலை, இந்த டயத்தில் எனக்கான பிசிஓடி இருக்கிறதுனால பயங்கர பயமா இருக்கு, கன்னியா எனக்கப்புறம் குழந்தை வரலன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோமே அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 100% கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ப்ரொவைடட் ஒரு ப்ராப்பரான கேர். பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். நீங்கள் வந்து வெறுமனை மாத்திரை மெடிசின் பீரியட்ஸ் வர்றது மட்டும் யோசிக்காமல் உங்கள் பாடியவே நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு அலாரம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் பாடியை ப்ராப்பரான டயட், வெயிட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் லாங்காக உங்கள் பாடியும் நல்லாயிருக்கும், கன்செப்ஷனும் ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், ஒரு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அது உங்கள் எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அதனால உங்கள் எக்கோட தரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அதனால் கன்செப்ஷன் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, சில சமயம் சில பேருக்கு இதெல்லாம் தாண்டியுமே கன்செப்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா கரு முட்டைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டான ஓவுலேஷன் இண்டக்ஷன் அந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான், ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் IUI, IVF அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படும். உங்கள் பீரியட்ஸ் உங்கள் கூட ஹைடன்சிக் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு விட்டு வருது, ப்ராப்பராக வரல அப்படின்னா இது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒன்று நினச்சிக்காம உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மேரேஜுக்கு முன்னாடியே அதை பர்ஃபெக்டாக சரி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுறது நல்ல விஷயம். நிறைய சமயம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அந்த டயத்தில் விட்டுருவாங்க, மேரேஜ் பண்ணக்கப்புறம் இரகுலர் சைக்கிள் அப்படிங்கும்போது அப்போ தான் டாக்டரையும் பார்க்க வருவாங்க, அப்போவே கல்யாணம் 1 வருஷம் ஆகும். அந்த டயத்தில் நம்ம நீர் கட்டி அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அந்த ஹஸ்பண்ட் சைடில் இருக்க ஃபேமிலி சைடில் இது பெரிய கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதனால் ஃபேமிலியில் பெரிய இஷ்யூஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இதை இவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டு வரணும், நமக்கு தான் பீரியட்ஸ் மாதம் மாதம் வரமாட்டேங்குது, இரகுலர் சைக்கிளாக இருக்குது அப்படிங்கும் போது முன்னாடியே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கல்யாணம் பண்ணக்கப்புறம் சீக்கிரமாகவே கன்செப்ஷன் ஆகிடலாம், ப்ராப்ளமே இருக்காது. அதுவும் ஒரு பர்டிகுலர் பிசிஓடி பிளானை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா ஒரு டயட் அட்வைஸ் கொடுப்போம், ஒரு ஸ்கேன் ப்ராப்பராக செக் பண்ணுவோம், ஒரு ஓவுலேஷன் மானிட்டரிங் பண்ணுவோம், ஒரு பர்ஃபெக்டான கவுன்சிலிங் செட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்டிலிட்டிங்கிறது சிம்பிளான இஷ்யூவாக தான் இருக்கும். அதே சமயம் உங்கள் பிசிஓடி ரோலர் கோஸ்டர் ரைடை ஈஸியாக உங்களால் மேக் பண்ண முடியும், அதனால் உங்கள் ஃபர்டிலிட்டி ரைடு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

வரலாறு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான மாறுதல்களை சந்திக்குது. அது சந்திக்கக்கூடிய மாறுதல்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களில் ரொம்ப முக்கியமானது செப்பேடுகள். அந்த செப்பேடுகள் வரிசையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செப்பேடுகள் என்ன? திருவளாங்காட்டு செப்பேடுகள், சின்னமனூர் செப்பேடுகள், வேள்விக்குடி செப்பேடுகள், இறுதியாக கடந்த வாரம் இந்தியாவசம் ஒப்படைக்கப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு அவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் அது சொல்லக்கூடிய வரலாற்று தகவல்களையும் இந்த வார நிகழ்ச்சியில நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற மன நிறைவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன்.

அறிவிப்பாளர் கார்த்திகேயன் மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: என்ன

முற்பகல் வணக்கம் நேர்களே. வசந்த காலத்தை தழுவி வர்ற காலம்தான் இந்த கோடை காலம். அப்படிங்கிறதால பார்க்குற பக்கமெல்லாம் வண்ண வண்ண பூக்களும் வளமையான மரங்களுமா செழிப்போடு இருக்கக்கூடிய நம்ம கொடைக்கானலை பார்த்து மகிழ வந்திருக்கும் சுற்றுலா சொந்தங்களை தேடி வருது நம்ம கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். சுற்றுலா சொந்தங்களை சந்திக்க அங்கே காத்திருக்காங்க நம் அறிவிப்பாளர் மீனா உடன் உத்ரா நந்தினி.

0: சுற்றுலா பயணிகளை சந்திக்கக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சி. கொடைக்கானல் காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுலாம் இதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு மழை பெஞ்சது கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப காலையில பாத்தீங்க அப்படின்னா நாங்க வெயில நிக்க கூட முடியல, அந்த வெயில் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருந்தது. பார்க்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வானிலையும் அப்படியே மாறி போயிருக்கு. மேகம் போட்டாலும் அப்படியே கடந்து மேகத்துக்குள்ளேயே நடந்து போற மாதிரியே இருந்துச்சு. சுற்றுலா பயணிகள் பார்க்குள்ள வந்து நல்லா ரசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க, அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம் பாப்பா, உங்களுக்கு பேர் சொல்லுங்க.
1: எப்படி இருக்கு
0: நல்லா இருந்துச்சுங்களா? கேக்குறது மட்டும் தான் பதில் சொல்றீங்களா? அவ்வளவு தானா? என்ன சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
2: கொடைக்கானல் வந்திருக்கோம், ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்திருக்கோம். நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வெயில் குளிர் எல்லாம் மாறி மாறி இருக்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு.
1: நீங்க என்ன பண்றீங்க?
2: என்ன
3: பண்றீங்க?
1: வேலையில எப்படி போயிட்டு ரொம்ப நெருக்கடியா இருக்க மாதிரி
3: This time I drove my vehicle myself. I had a very good driving experience.
1: சரி சரிங்க. மலை பாதையிலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி
3: இருந்தது? 30 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறோம்.
1: சரி சரிங்க.
3: வெரி குட். வரும்போது நகத்துல வண்டி ஓட்டுறப்ப ஒரு ஃபீல்
1: அப்படியே

0: மாதிரி. வந்து கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேகங்கள் அப்படியே கலந்து போறதே ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது, ரம்யமா இருக்குது.
1: நேற்று மழை இல்லாம வந்த பசங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, டுடே அகைன் வி ஸ்டார்ட்டட்.
0: சரிங்க, உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்? என்னமோ பாட்டு சொன்னீங்களே, எனக்கு புரியவே இல்லையே. என்ன பாட்டுமா அது?

அழகான குடும்பத்துக்காக இந்த அழகான பாடலை கேட்டு ரசிக்கலாம்னு நினைக்கிறீங்க.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோ இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி

0: 780 வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: கொஞ்சம் மாறி லேசா வெயில் வந்திருக்கு, மேகங்களும் அப்பப்ப ஊட ஊட வந்துட்டு போயிருக்கு. லேசான காற்று அடிச்சு சில்லுன்னு வந்து குளுமையா இருக்கு. ரொம்ப ரம்யமான காட்சிகள் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குதுங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்காங்க, அவங்களை சந்திச்சுலாம் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேரு டி கே ரவி. நாங்க வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக் பரமக்குடி எமலேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கோம்.
4: சரிங்க.
5: நாங்க வந்து நேற்று காலைல வந்து வந்தோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. நாங்க வந்து இப்போ வந்து பிரைன் பொங்கலா இருக்கோம். நாங்க வந்து நெசவு நேரவங்க. காலையில வந்து 8 வந்து எஃப்எம் போக போட்டோம்னா எப்படி வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு 11:30 கேட்டா இருக்கும் மேடம்.
4: உங்க
5: நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு.
6: நாங்க பாப்போம்
4: எப்பவுமே
6: நாம லீவ் எடுக்கிறது, நெசவு நெய்யறோமா, சாப்பிட்டோமா, நிம்மதியா இருக்கோமா, எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா, அந்த மாதிரி இருப்போம்.
4: சரிங்க, நல்லா இருக்கு. உங்க பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க சந்திச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் டிஆர் கார்த்திகேயனு.
4: அதுங்க டிஆர் கார்த்திகேயன் யாரா இருக்குது மேடம்? என்ன டிஆர் பண்ண அப்படிலாம் கேட்க மாட்டாங்களா?
7: கேட்பாங்க,
4: அப்படியே கேட்பாங்க. சரி சரி, மதுரை காரங்கன்னு காமிக்கிறீங்க உங்களோட பேர்.
7: என்ன
4: படிக்க போறீங்க? ஏதாவது யோசி வச்சிருக்கீங்களா? இனிமேல்தான். சரி, நல்லா படிங்க. எதை படிச்சு நல்லா படிச்சுட்டு நல்லா பெரிய ஆளா வாங்க. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் நித்யஸ்ரீ.
4: என்ன படிக்கிறீங்க?
8: 6th standard முடிச்சுட்டு இப்ப 7th standard போக போறேன்.
4: போறீங்க. படிக்கலாம். எப்படி இருக்கு?
8: சூப்பரா இருக்கு.
4: இதுக்கு முன்னா வந்திருக்கீங்களா?
8: வந்திருக்கோம்.
4: பிடிச்சிருக்கா?
8: பிடிச்சிருக்கு.
4: இப்ப நேற்று வந்து இங்க மழை பெய்ஞ்சது, பயந்துட்டீங்களா? ரொம்ப சில்லுன்னு இருந்தது.
8: ஆமா, கொஞ்சம் ரொம்ப மழை பெய்ச்சிச்சு.
4: இடம்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா இப்ப இதமா இருக்கு, ரொம்ப இதமான ஒரு காலநிலையா இருக்குது. எல்லா இடங்களும் நல்லா சுத்தி பார்த்துட்டு மகிழ்ச்சியா கிளம்பலாம். என்ன பாடல் கேட்கலாம் இந்த மகிழ்ச்சியோட? சொல்லுங்க சார்.
5: எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப வந்து நம்ம ஊர்ல வந்து எம்எஸ் சுரத்துல வந்து வைகாசி திருவிழா வருது. அப்ப வந்து ஒரு 6 வந்து திருவிழா நடக்கும். எல்லாருக்கும் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து திருவிழாக்கு வரணும்னு இந்த நேரத்துல வந்து சொல்லிடுறோம். நமஸ்காரம்.
4: என்ன பாடல் கேட்கலாம்?
5: பாடல் வந்து ஆம்பளை படத்துல இருந்து பாசங்கள் நேசங்கள் அந்த பாட்டு போட்டுங்க மேடம்.
4: நன்றிங்க.
5: நாங்க வந்து
4: நன்றிங்க சார்.
5: முடியும் சார்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
3: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
2: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
3: மாணவிகளுக்கு கல்வி

0: நிறுவனத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
0: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345
4: or visit உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 liter பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
8: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
9: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
8: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
10: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்,

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: முன்னாடி பந்தல் போட்டு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. மலர் கண்காட்சிக்காக எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. இப்ப நமக்கு முன்னாடி இருக்காங்க, உங்களை சந்திச்சு பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்மா, பெரம்பலூர் மாவட்டம்மா, திருச்சி பக்கம் பெரம்பலூர் மாவட்டம். வணக்கம்மா.
0: சரிங்க,
1: மூணு நாளை டூர்ல வந்திருக்கோம்மா.
0: உங்க பேசுறீங்க?
1: பேர் பாஞ்சாலம்மா.
0: பாஞ்சாலம்?
1: பாஞ்சால. அங்க விவசாயம் பண்றவங்க. எங்க பக்கம் வெயில் அடிக்குது, அதனால வெயில் நாள காலத்துக்கு இந்த பக்கமா அங்க ஊட்டி கொடைக்கானல் பாக்குறது சுத்தி பார்க்க வந்தோம். அதனால நல்லா மகிழ்ச்சியா இருக்கு. மூணு நாளை டூருங்க.
0: நாங்க உங்க வீட்டு பக்கம் இருக்கிறவங்க,
1: நாங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கோம். ஒரு 60 பேர் போலாம் கார் எடுத்து. பஸ் பெரிய பஸ்ஸா பிடிச்சி வந்திருக்கிறோம்ப்பா. அதனால இப்ப நல்லா இருக்கு இந்த பக்கம் வந்ததும். எல்லாம் தெரியல, நல்லா இருக்குது. பார்க் ஃபுல்லா மேல கீழே எல்லாம் பாத்துட்டு இப்பதான் கொஞ்சம்

0: நல்லா இருக்குது, நல்லா பெயிண்ட் அடிக்கிற இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் பண்ணி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு மரத்தின் கீழாட்டா நல்லா ஒரு கூலிங்கா இருக்குது, நல்லா பார்த்து இருக்கிறோம், நல்லா இருக்கு, நல்லா மவுசியா இருக்குது, நல்லா ஒரு ஹாப்பியா இருக்குது, நல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், நல்லா சந்தோஷமா நல்லா இருக்குது, நல்லா மவுசி தான் நல்லா இருக்குதுங்க.
1: என் பேரு எஸ் கலையரசன், நான் 12th முடிச்சிருக்கேன், கவுன்சிலிங் போட்டிருக்கேன் இன்ஜினியரிங்க்கு. அது சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டு எந்த இதுல கிடைக்குதுன்னு அதுல கிடைக்க போயிடும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க்கா, IMUC-ன்னு, அது 24th எக்ஸாம், பாஸ் ஆயிட்டேன்னா அதுல போயிருவாங்கக்கா.
2: வணக்கம், என் பேர் ரம்யா, நான் MSc முடிச்சிருக்கேன், MSc மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன், ட்ரை பண்ணோம், தற்போது சூழ்நிலை இப்போ வீட்டில் இருக்கிறோம்.
3: என்னம்மா
2: இப்போ இருக்கிற சூழ்நிலை வீட்டில் இருக்கிறோம். ஆமாம், ட்ரை பண்ணலான்னு
3: இருக்கேன்.
2: கொடைக்கானல் இன்னைக்கு காலையில் தான் வந்தோம், இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அமைதியா இருக்கு, அதுவும் இந்த பூக்கள்லாம் பாக்கும்போது, பிளவர் எல்லாம் பாக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. போட்டோ ஷூட் நல்லா எடுக்கலாம். எந்த பூக்கள்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமா, பூக்களை சற்று ஓய்வு எடுங்க. ஐ படத்துல இருந்து நன்றி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: புரியல. சரிங்க, உங்களை சந்திச்சு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து குணா படத்துல பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல் வரும்போது எப்போ யோசிக்கிற பாட்டே
0: அதுதான்
1: பண்ணும்போது அந்த பாட்டு
0: தான்.
1: கண்மணி
0: குணாக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க?
1: உனக்கு நிறைய வாட்டி போயிருக்கு. அதுக்கு குணாக்கு நிறைய வாட்டி இப்ப வரும்போது குணாக்கு அந்த போகும்போது அந்த பாட்டை.

0: வீட்டுல கூப்பிட்டு போய் காமிச்சாச்சா?
1: ஆமா, எல்லாரும் காமிச்சாச்சு.
0: சரிங்க,
1: உங்களை
0: சரிங்க, அங்குடா பட்டில இருந்து அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
1: ஓகே, நன்றி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ரம்யமான ஒரு சூழல நமக்கு முன்னாடி இரண்டு நண்பர்கள் இருக்காங்க, அவங்களை சந்திச்சு பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ கோடை எஃப்எம் நேயர்களே, வணக்கம். நாங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் மோர்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்.
2: திண்டுக்கல் இருந்து பேசுறதுல எப்படி பேசுறீங்களா?
3: அப்படி கிடையாது, இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்திருக்கோம்.
2: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
3: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க் வந்து பாத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, இனிமேல்தான் எல்லா இடத்தையும் பாக்கணும். நாங்க வந்த நேரமா நேரத்துல நேத்தலாம் மழை, நாங்க இன்னைக்கு வெயில் அடிக்குது. மழை கொஞ்சமா வந்து ரொம்ப வந்து எங்க பிளான கெடுக்காம கொஞ்சமா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஜில்னஸ் கொடுத்தா இன்னும் செமையா இருக்கும். உறுதியா பேசுறாங்களா? பேசுங்க.
2: வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: கொடைக்கானல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தலைய தலைய ஆட்சி பேசுறாங்க. சரி பரவாயில்ல. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. குழந்தைங்களுக்குமே வெக்கப்பட்டு போறாரு.
3: விடுதலை படத்துல இருந்து காட்டுமல்லி சாங் கொடுங்க. என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்றேன். பேர் சர்மிளா, எம்ஏபிஎட்.
2: விட்டுட்டு வந்துட்டு பாட்டை போட்டு வச்சுக்கிறீங்க,
3: என்ன பண்றது? அப்படி
2: வரும்போது குடும்பத்தோட
3: கண்டிப்பா
2: உங்களை சந்திச்சு பேசுனா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
3: நன்றி நன்றி மேம்.
2: தேங்க்யூ.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கொடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வெயில் அதிகமா இருக்கும்.
7: அங்க வந்து ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து கூலிங், ரொம்ப கிளைமேட் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது, ரொம்ப கூலிங்கா இருக்கு.
6: என்ன பண்றீங்க நீங்க?
7: நான் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்,
6: ஆசிரியர். இப்போ 1 மாதம் விடுமுறை, 1 மாசம் விடுமுறை இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு இந்த விடுமுறை காலங்கள்ல அந்த நிறைய வீட்டு பாடம் எல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, அதை

0: நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, இப்படி வெளியில நீங்க டூர் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க அது செய்யறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க.
1: சும்மா அவங்களுடைய பிராக்டிஸ் ஆல்ரெடி அவங்க வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அது மறந்து போகாம இருக்கிறதுக்கு
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன
2: பண்றீங்க?
0: என்ன ஒர்க் பண்றீங்களா?
2: ராம்கோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பூவலசி, நான் பிடெக் ஏடிஎஸ் படிக்கிறேன்.
0: நிறைய படிச்சுட்டே இருக்கீங்கப்பா,
3: அதனாலதான் இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம்.
0: படிச்சதுனால சுத்தி பார்க்க வந்து சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னு இருந்தீங்கல்ல.
3: எங்க ஊரை விட இந்த ஊர் நல்லா இருக்கு. எங்களுக்கு கொடைக்கானல் விட்டு போகவே மனசுல. ஐ லவ் கொடைக்கானல்.
0: இருந்துக்கலாமா?
3: இருந்துக்கலாம் இங்க.
0: ஓகே ஓகே. வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
4: எங்க பேர் சுபனிகா.
0: சுபனிகா என்ன படிக்கிறீங்க?
4: கிருஷ்ணா ஸ்கூல் படிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க?
4: தேர்ட் முடிச்சுட்டு போர்ட்
0: போர்ட் போறீங்க. சரி சரி. ஒரு தம்பி கண்ணாடி வச்சுக்கிட்டு அப்பால இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க என்ன கேப்பாங்களோ, என்ன பதில் சொல்ல, ஸ்கூல்ல பயந்துட்டு உட்காந்துட்டு போக பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறாரு. பயந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல. உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் கவினேஷ்.
0: கவினேஷ் என்ன படிக்கிறீங்க?
5: செவன்த் போறேன்.
0: செவன்த் போறீங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியல.
6: இளவரசிங்க மேம், சேலம், சேலம் மாவட்டம் முத்துமலை முருகன் கோயில் பக்கத்துல தாங்க மேம் இருக்கும்.
0: அந்த கோயிலுக்கு போவீங்க? போயிருக்கீங்க?
6: ஒரு மாசத்துக்கு ஒரு டைம்
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
6: ஒரு
0: கதை போமா? அந்த பாடல் கேட்கலாம். உங்களை சந்திச்சு பேசுன ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நாங்களும் சுற்றுலா பயணிகளை சந்தித்த மன நிறைவோடு விடைபெறுகின்றோம். மீனா உத்தரானந்தினி, நன்றி, வணக்கம் நேர்களே.

உங்களுக்கு வருகிறது லேக் எஃப்எம். கொடைக்கானல் வந்திருக்கும் சுற்றுலா சொந்தங்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார்கள் அறிவிப்பாளர் மீனா, உடன் உத்ரா நந்தினி. இனி கோடை பண்பலை 100.5 RKG நெய் வழங்கும் மகளிர் நேரம் ஆட்டநாயகியாக.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மகளிர் நேரம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மங்கையரின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இது மகளிர் நேரம். விண்ணை தொடும் சிறகுகள் இருந்தும் மண்ணில் வேராய் வாழ்பவள் மங்கையவள். வலிகளை சுமந்து கொண்டு உலகிற்கு வழிகாட்டும் ஒளி விளக்கானவள். சாதனை அவளது முகவரி, சந்தோஷம் அவளது உரிமை, வீரமோ அவளது விழிகளில், வெற்றியோ அவளது விரல்களில் என திறமைகளின் சங்கமமாக விளங்கும் மங்கையரை வரவேற்று காத்திருக்கிறது 100.5.

0: மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக. இன்றைய நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டுகள் விளையாட போறோம். ஒன்னு ஆனா ஆவண்ணா, இன்னொன்னு சொலவடை. ஆனா ஆவண்ணா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிற வெவ்வேறு பெயர்களை கண்டுபிடிக்கணும். உதாரணம் சொல்லணும்னா, மா என்ற எழுத்தை நான் சொன்னேன்னா நீங்க மான், மாநிலம், மாமரம், மாசி மாதம், மாவட்டம், மாசு அப்படின்னு சொல்லலாம். சொலவடை, இது வந்து மாத்தி சொல்ற பழமொழியை நீங்க சரியா சொல்லணும். அவ்வளவுதான். என்ன சகோதரிகளே, விளையாடலாமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் வரவேண்டிய எண்கள் அறிமுக சகோதரிகள் 24 24 29, 290 330 33 மற்ற வழக்கமான சகோதரிகள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலில் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. இனிய வணக்கம் சகோதரிகளே. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? சரிங்கம்மா. முதல் விளையாட்டு ஆனா ஆவண்ணா இல்லாமா? உங்களுக்கான எழுத்து கு, நெடில். என்னங்கம்மா மத்தியானம் பசி நேரத்துல வரிசையா கூட்டாஞ்சோறு கூட்டு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் நம்மள்டே ஒண்ணு இருக்கே. கூந்தல், நன்றிங்கம்மா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: புதுக்கோட்டையில இருந்து புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி மேம்.
0: எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நிலையத்துல நல்லா இருக்கோங்கம்மா.
1: ஓகே மேம்.
0: உங்களுக்கு வந்து
1: எப்படி மழையா?
0: நேத்து வெளுத்து வாங்கிருச்சுல
1: இங்க புதுக்கோட்டையில தெரியல மழை.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எல்லாரும். என்ன?
1: ஆமா மேம், ஆமா.
0: சரிங்கம்மா, சொல்லவடை சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க மேம்.
0: மிடுக்கு திரண்டால் அடம்பன் கொடியும்.
1: மிடுக்கு திரண்டால்
0: அடம்பன் கொடியும்.
1: அடம்பன்
0: திரண்டால் மிடுக்கு. நன்றிங்கம்மா. வாங்க, வணக்கம். நேரம் 12 மணி 7 நிமிஷம் ஆயிடுச்சு.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேவியம்மா சொல்லுங்க.
0: உங்களுக்கான எழுத்து சோ, குரில்.
2: குரில் சோ. சொல். சொலவு. இது குரில் சோ தான?
0: ஆமாம்மா.
2: சொக்கு. சொப்பனை. சொற்கள். வேற சொர்ணமலை. அப்புறம் சொர்ணம். வேற
0: இன்னைக்குள்ள விளையாட்டோட பேரு, இன்னொரு விளையாட்டோட பேருமே இருக்கே சோல.
2: சொலவடை.
0: நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா விளையாடுனீங்க. ஒரு பாடல் வருது கேக்கலாம். நன்றிங்கம்மா.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன்

0: வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கொடிப்பண்பிள்ளை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
8: சகோதரிகளின் இனிய பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்ட நயகியாக இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு சகோதரியாரு, வாங்க. வணக்கம். வணக்கம்மா.
9: வணக்கம்.
8: பேர் சொல்லுங்கம்மா. நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க? சரிங்கம்மா. சொலவடை விளையாண்டுலாமா? ரொம்ப எளிமையானது தான், அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா வந்துடும். சொல்லவா? கிட்ட வந்தால் முட்டப்பகை, அகல இருந்தால் கிட்ட வந்தால் முட்டப்பகை, அகல இருந்தால் நிகழ உறவு. நம்ம உறவுகளை வச்ச ஒரு பழமொழி இது. கிட்ட வந்தால் முட்டப்பகை, அகல இருந்தால் நிகழ உறவு. சரியாதான் சொல்றீங்க, சொல்லுங்க. அகல இருந்தால்
9: உறவு
8: இல்லைங்களே. நன்றிங்கம்மா, வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
10: வணக்கம்மா.
8: வணக்கம்மா.
10: வாங்கலந்து ராஜேஷ். ராஜேஷ்வர்மா.
8: ராஜேஷ்வர்மா, ஊர் பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
10: வாங்கல்.
8: சரிங்கம்மா. சொலவடை. நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கும்மா.
8: சரிங்கம்மா. சொலவடை சொல்றேன்.
10: ஆ சொல்லுங்கம்மா, பார்க்கலாம்.
8: கிட்ட வந்து
10: சொலவடை சொல்லுமா.
8: சரிங்கம்மா. கிட்ட வந்தால் முட்டப்பகை, அகல இருந்தால் நிகழ உறவு. கிட்ட வந்தால் முட்டப்பகை, அகல இருந்தால் நிகழ உறவு. நம்ம உறவுகள் கூட இத சொல்லுவாங்க. மாத்தி சொல்ற பழமொழி நீங்க சரியா தானே சொல்லணும். முட்டப்பகை, அகல இருந்தால் நிகழ உறவு. நன்றிங்கம்மா, வாங்க. வணக்கம். வந்தாச்சு. பேர் சொல்லுங்க.
11: கரூர்ல இருந்து சுதாங்க மேடம்.
8: சுதாமா, எப்படி இருக்கீங்க?

0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. சொலவடை சொல்லிரலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: கிட்ட வந்தால் முட்ட பகை, அகல இருந்தால் நிகழ உறவு.
1: கிட்ட வந்தால் முட்ட பகை,
0: அகல இருந்தால் நிகழ உறவு. சொல்லிரலாமா? நானே சொல்லிடுறேன். அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்டை பகை. நன்றிங்கம்மா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382 1 2 3 4 5
8: or visit www.mahindra.org.
9: இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
12: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
13: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. குறட்ட ஸ்னோரிங் அப்படின்றது பயப்பட வேண்டிய விஷயமா? எல்லாருக்குமே வந்து டெஸ்ட்யூல் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. குரட்டை விடுறவங்க இல்லை எல்லா குரட்டையுமே பயப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. குரட்டை விடுறவங்களுக்கு வந்து அந்த வந்து டெஸ்ட்டுகள் எடுத்து வந்து இந்த குரட்டை ஆபத்தானதாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன டெஸ்ட்னு ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டடி யாராருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த குரட்டை விடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரூமில் இருக்கோம் இல்லை வெளியில் இருக்கோம் அந்த அளவுக்கு கேட்குது, அது சப்தமான ஒரு குரட்டை. இதே நேரங்களில் வந்து அந்த குரட்டை விடுறாங்க, கொஞ்சம் கழிச்சு குரட்டை வந்து விடுற சவுண்டு அமைதியாயிருது, அதுக்கப்புறம் அதிகமான சவுண்டு கூடுது. இவங்களுக்கும் இந்த ஸ்லீப் ஸ்டடி தேவைப்படும். நைட்டில் தூங்குறாங்க, மூச்சுத்திணல் வந்து எந்திரிக்கிறாங்க, திருப்பி நடக்கிறாங்க, ஓஎஸ்சிஏ, அவங்களும் வந்து இந்த குரட்டையை வந்து சாதாரண குரட்டையன்னு செக் பண்ணி பார்த்து. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் வந்து தூக்கம் கெட்டு போடுது, அதே நேரங்கள் பகலில் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, பகலில் தூங்கி விழுகிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்க போய் தூங்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, இவங்களும் இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும். இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணதுக்கு பிறகும் ஸ்லீப் ஸ்டடியில் வந்து இந்த குரட்டை வந்து ஆபத்தான குரட்டை விழுதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்தளவுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காசுன்னு பார்க்கும். நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மூச்சு குழல்கள், அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மூச்சு போகிற பாதைகளில் வந்து எங்கேயாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்பை வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலம் சரி பண்ணிடலாம். இதே வெயிட் இருக்குது, ஒபேசிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னா உடல் பருமன் குறைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிபேப் தெரப்பின்ற தெரப்பியை நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு, சப்போஸ் நமக்கு டயட்டில் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடல் பருமன் நல்லா குறைய ஆரம்பிக்குதுன்னா மேபி இந்த சிபிஆப் தெரப்பி நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். சரி, பட் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுக்கு நம்ம வந்து பண்ணணும். சார், இந்த குரட்டையை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த சவுண்ட்னால என்ன தான் ப்ராப்ளம் வரும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடியில் வந்து உங்களுக்கு குரட்டை இருக்கிறது வந்து ஆபத்தான குரட்டை தான் வந்து உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் சர்ஜரி பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள், மூக்கு துவாரங்கள் பிரச்சனைகள் வர்றது, இப்போ அதெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு கட்டிகள் இருக்கும், கிரேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி வந்து அவங்களுக்குள்ள பேக் சைடில் இருக்கிற வந்து மூச்சுக்குழல் பாதையில் அமைச்சிட்டு இருக்கும், அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த தைராய்டு கட்டியை அகற்றினாவே போதும், அவங்க அந்த அவங்க வந்து குரட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. இதெல்லாம் சர்ஜரி மூலமாக சரி பண்ணுறது. சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த வெயிட்டுகளை குறைக்கிறது. அதே நேரங்களில் அவங்க வெயிட்டை குறைக்க வரைக்கும் சிபேப் தெரப்பின்றது மிஷின் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரெஷர் உள்ள காற்று வந்து மூச்சுக்குழலுக்குள்ள அனுப்பி

0: போடுவோம். அது போல் அது மூலமாக அவங்க வந்து இரவு ஃபுல்லாக ஃப்ரீயாக தூங்கலாம். அந்த மிஷின் வச்சு தான் அவங்க இரவு ஃபுல்லாக தூங்க முடியும். இப்போ இதனால என்ன சார் ப்ராப்ளம்னா, நைட்டில் தூங்குறோம், ஆக்சிஜன் நமக்கு கண்டிப்பாக எல்லா உறுப்புகளும் தேவையாக இருக்கும். இந்த மூச்சுக்குழல் பதிவில் வந்து ஆக்சிஜன் உள்ளே போகும், இந்த மூச்சுக்குழல் வந்து அடைச்சிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிக்குது. அப்போ உடல் உறுப்புகள் தேவையான வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் கிடைக்க, ஆக்சிஜன் கிடைக்காதனால உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறது. முக்கியமாக நான் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ரத்த கொதி, ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமாக தூங்கிட்டே இருந்தாங்க சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தாங்க. இந்த அதாவது வந்து எத்தனையோ படிப்புகள், எத்தனையோ ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குரட்டைகள் கூட அந்த ஹார்ட் அட்டாக் வரது தூண்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு ஸ்டடிஸ் எத்தனையோ ப்ரூஃப் ஆகிருக்கு. அதனால் குரட்டை வந்து ஸ்னோரிங்கை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை வந்து பயப்படக்கூடிய விஷயமான்றது மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்கள் இயர்லியாகவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆபத்து இல்லாமல் நம்மளும் மற்ற மாதிரி சந்தோஷமாக வாழலாம் நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தனுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: கொடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

முட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் ஆத்தாடி எம்மாடி தேன் முட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் உருகுதல் மருகுதல்.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மகளிர் நேரம்.
4: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜிம் பிரஸ்ட் சென்டர், ஜிம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960066.
6: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
7: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சைபர் ஸ்லேவரி. அது நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்மளுக்கு சேலரி வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க. மெயினா இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் இல்லாம மியான்மர், லாவோஸ், கம்போடியா அப்படிங்கிற கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து நிறைய பேர் போறாங்க. பட் சைபர் அடிமைத்தனம், அதாவது சைபர் ஸ்லேவரி, இதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஜாப் ஆஃபர்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி டிசெப்டிவ் ஜாப் ஆஃபர்ஸ் அப்ராட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தி, விக்டிம்ஸ் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அங்க கூட்டிட்டு போயிட்டு, அங்க போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களை வந்து சைபர் கிரைம்ஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. நாட்டை விட்டு நாடு போனதுனால அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம அதை வந்து அவங்க செய்ய வேண்டியதா இருக்கு. பிகாஸ் அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு அவங்களை த்ரெட்டன் பண்ணி இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்ய வைக்கிறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி நிறைய மோசடி நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அது போல நம்ம இந்த மாதிரி ஃபாரின் ஜாப் ஆஃபர்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது உண்மைதானா அப்படிங்கறத வந்து சரிபார்த்துக்கணும். அது போல வந்து நீங்க வந்து பயிற்சி கட்டணத்தையோ பதிவு கட்டணத்தையோ முன்கூட்டியே செலுத்த வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா மோசடியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால செருக்கா இருக்கலாம். அது போல வந்து நிறைய பணம் வந்து ஃபாரின்ல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு வாக்குறுதி அடிச்சாங்கனாலும் அதுல இருந்து எச்சரிக்கையா இருக்கலாம். அது போல தெளிவான உங்களுக்கு வேலையோட விவரங்களுக்கு சொல்லாம ரொம்ப எக்ஸாஜரேட்டடா சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கவனிச்சுட்டு அந்த மாதிரி டிராப்ல வந்து சிக்காம இருக்கிறது நல்லது. நன்கு அறியப்பட்ட நம்பகமான வேலை வாய்ப்பு தளங்கள்லயும் ஏஜென்சிகளையும் விண்ணப்பிச்சு நம்ம வேலைக்கு போறத என்ஷூர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வரதாங்கிறவர் வந்து அவங்க பையனுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அவங்க பையன் வந்து பி கம்போடி சயின்ஸ் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சைட்ல வந்து பாக்குறாரு, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா வந்து கம்போடியா கால் சென்டர்ல வந்து இருக்கு, சேலரி வந்து லாக்ஸ்ல அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க பையனை வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாரு. அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்ட் வராங்க, அப்ப கம்போடியா இல்லையா, இப்ப நீங்க நிறைய நியூஸ் பாக்குறது இல்லையா, கம்போடியால வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போய் அவங்கள சைபர் ஸ்லேவரில இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க, நல்ல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமா வந்து இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ல அவர் அதுல டீடைல்ஸ் கொடுக்கறதுலயும் பணம் பே பண்றதுல இருந்து வந்து அவங்க வந்து தவிர்த்துடுறாங்க. சோ இந்த மாதிரி ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாக்கா நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா எச்சரிக்கையா இருந்து செக் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்றதோ, நம்ம ரிலேட்டிவ்ஸோ உடன் பிறந்தவங்களையும் அனுப்புறதோ என்ஷூர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு

0: டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை யாராவது ஏமாந்துருக்காங்க அப்படின்னா 1930 இல்லை cybercrime.gov.in வெப்சைட்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோடை
1: எஃப்எம். சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
8: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
7: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
16: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
17: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
15: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
18: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
19: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
20: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
21: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
22: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
23: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
24: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
25: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரிழ

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1

0: முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த 2 நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் 2 நாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: கொடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5. இது மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி யாரு? வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்,
4: நூர்ஜஹான். எப்படிமா இருக்கீங்க?
5: நலமா இருக்கோம், நீங்க எப்படி
4: இருக்கீங்க? எங்கள்கிட்ட ஒரு நூர்ஜஹான் இருக்காங்க. ஆமா ஆமா, சரிங்கம்மா. உங்களுக்கான எழுத்து வந்து உ, ஆனா அவண்ணா விளையாட்டுல.
5: ஊட்டி
4: தான் சொல்லிட்டீங்களே.
5: என்னங்கம்மா?
4: ஓ, சாப்பிட சொன்னீங்க. என்னங்கம்மா பசிய தூண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஊத்தாப்பா சொல்றீங்க, ஊர்கா சொல்றீங்க, எங்களுக்கே பசி வந்துருச்சு. அவ்வளவுதான்மா, இன்னும் போய் சாப்பிட வேண்டியதுதான், எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. வாங்க, வணக்கம். வந்தாச்சு, பேர் சொல்லுங்கம்மா.
6: மதிய வணக்கம்க்கா.
4: மதிய வணக்கம், சொல்லுங்கம்மா பேரு.
6: கரூர் வெங்கமேடு விவிஜிலேருந்து பரமேஸ்வரி சுரேஷுங்கக்கா.
4: நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
6: சூப்பராக இருக்கங்கக்கா.
4: சரிங்கம்மா, சொலவடை சொல்லிடலாமா?
6: என்ன சொல்லலாங்கக்கா?
4: பகையும் உறவாம் அகல இருந்தால்.
6: அகல இருந்தால் உறவும் பகைங்கக்கா?
4: இல்லையே, அகல இருந்தால் ஓகே. அடுத்து
6: இந்த ஒரு முறை சொல்லுங்கக்கா.
4: பகையும் உறவாம் அகல இருந்தால்.
6: உறவும் பகையாம் அகல இருந்தாலுங்கக்கா?
4: ஃபஸ்ட்டு சரியாக தானே சொன்னீங்க, திருப்பி ஏன் மாத்திட்டீங்க? திருப்ப சொல்லு. பகையும் உறவாம் அகல இருந்தால்.
6: அகல இருந்தால் பகையும்
4: உறவும். அருமையாக சொல்லிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
7: வணக்கம்மா.
4: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
7: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசுமா.
4: நல்லா இருக்கீங்களாங்கம்மா? எல்லாருமே நல்லா இருக்கோங்கம்மா. நிலையத்தில்
7: ரொம்ப நன்றி.
4: உங்களுக்கான எழுத்து வந்து கோ, நெடில்.
7: கோங்களா? கோவில். கோடை. கோதை. கோமகள். கோ அப்படின்னு ஒரு இருக்குல்லங்க.
4: ஆமா,
7: கோ
4: அரசர குடி.
7: அரசரையும் குறிக்கும், பசுவும் குறிக்கும். அப்புறம்
4: காலை எந்திரிச்சோன்னு வாசல்ல ஒண்ணு போடுவோமே,
7: கோலம். கோலம், கோவில், கோதை, கோ, கோமகள்.
4: ஒரு ஆரோட பேர் கூட இருக்கு.
7: இது கோவிந்தன். கோவிந்தன், கோவிந்தன்.
4: சரிங்கம்மா, கோதாவரி ஆறு இருக்கு. நன்றிங்கம்மா, நிறைய சொல்லிட்டீங்க இணைப்பில் வந்ததுக்கு. நன்றிங்கம்மா. ஒரு

மங்கையரின் மகிழ்வான பங்களிப்பில் வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. இனி தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

தேன் தமிழ் வணக்கம் நேயர்களே. மெல்லிசை பாடல்கள் அனைத்துமே உணர்வோடு பேசுபவையாக இருந்தாலும் 80களின் காலகட்டங்களுக்கு முந்தைய பழைய பாடல்கள் வரிகளின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் உணர வைத்து உயிரோடு பேசுபவை. அப்படி நேயர்களின் மனம் கவர்ந்த கடித வழி காவிய கானங்களை காற்றலையில் கலக்கும் நேரமாக இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தனக்காக ஒலிக்கும் என கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் திருப்பூர் பாண்டியன் நகர் கிஷோர், பாரதி, சத்யா, பவ்யா, ராதா, காமாட்சி. கேட்டிருக்கிறார்கள் உயர்ந்த மனிதன் படப்பாடலை. 1968 வெளிவந்த இந்த திரைப்படம் MS விஸ்வநாதனின் இசையால் அலங்கரிக்கப்பட்டது. வரும் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா, எழுதியிருக்கிறார் கவிஞர் வாலி.

1961 ஜி ராமநாதனின் இசையில் திரையுலகம் கண்ட திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன். இந்த திரைப்படத்தில் மகாகவி பாரதியின் வரிகளில் மனம் வருடும் பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் காங்கேயம் ஓலப்பாளையம், மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன் மற்றும் ஸ்ரீமதி. இவர்களுக்காக காற்றின் அலைவரிசை 100.5 ஒலிக்கிறது அப்பாடல்.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோ
6: பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 7328-12345
10: or visit www.mahindra.org.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: எழுத்துக்களின் வடிவிலாக தன் மனம் கவர்ந்த இசையை அஞ்சல் வழி அனுப்பிய நம் நேயர்களுக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் பகல் 1:16. நெஞ்சில் நிறைந்தவையில் வரும் பாடலுக்காக அஞ்சல் எழுதி காத்திருக்கிறார்கள் சேலம் KR தோப்பூர், சுப்பிரமணி மற்றும் திலகா. வரும் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வாலியின் வரிகளில் வரும் பாடலை பாடியவர் TM சவுந்தரராஜன். படம் வெளிவந்தது 1966. ஒலிக்கிறது அப்பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து.
4: ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.

0: கார்னல் சோயா சங்க்ஸ்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999 6014.
6: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
7: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
8: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலை கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி, உடன்குடி, நடுக்காலன் குடியிருப்பு, செல்வன், ராஜபூபதி, அருண். விருப்பம் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடலுக்காக. கவியரசர் கண்ணதாசனின் வரிகளுக்கு குரல் தந்தவர்கள் கே ஜே ஏசுதாசும் பி சுசீலாவும். 1964 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல் ஒலிக்க பண்பலையில் நேரம் இருக்கிறது. பகல் 1:22.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: காலத்தாலும் கலைக்க முடியாத காவிய கானங்களை காற்றலையில் விதைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:26. கேவி மகாதேவன் இசை தந்து 1961 வெளிவந்த திரைப்படமான குமுதம் படப்பாடலுக்கு விருப்பம் தந்திருக்கிறார் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். கவியரசர் கண்ணதாசனின் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பி. சுசீலா பாடியிருக்கிறார். நேயரின் மனம் கவர்ந்த அந்த பாடல் காற்றலையிலேதோ.

0: பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் பகல் 1:31 இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தங்கமலை ரகசியம். இந்த திரைப்படம் 1957 வெளிவந்தது. டி ஜி லிங்கப்பா இசை தந்து, குமா பாலசுப்ரமணியம் வரிகள் தந்து, பி சுசீலா குரல் தந்த இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் மேட்டு மகாதானபுரம், சந்திரசேகர், சாந்தி, நந்தன், சேகுவேரா மற்றும் காஸ்ட்ரோ.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா

0: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: இதயத்தின் உணர்வுகளை இன்னிசையோடு மீட்டிப்பார்க்கும் நேரம் பகல் 1:36. இது கோடைப்பன்மலை நொறுப்புழையாய்ந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. இந்த கோடை காலத்தில் வசந்த காலத்தை அழைத்திருக்கிறார்கள் திருச்சி மணச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கருப்பசாமி, கார்த்திகேயன். 1961 வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது, வரிகள் கவியரசர் கண்ணதாசன்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங்

0: காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் வரும் பாடல் இவர்களின் விருப்பத்தில். ராயனூர் மணவை சாகுலமீது, காத்தூன் பீவி, முகமது இப்ராஹிம், ஹாஜிரா பேகம் மற்றும் செல்வராஜ். கேட்டிருப்பது அரச கட்டளை படப்பாடலை. கே வி மகாதேவன் இசையில் இந்த படம் வெள்ளித்திரை கண்டது 1967. வரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும். வரிகள் ஆலங்குடி சோமு.

நேரம் பகல் 1:46. கேள்வியோடு ஆரம்பமாகும் இந்த காதல் பாடலை ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து தருமாறு கேட்டிருப்பவர்கள் அருப்புக்கோட்டை வடக்கு முத்துசாமிபுரம் தெரு, சங்கலி முருகன், காவியா, தர்ஷிகாஸ்ரீ, ராஜசுந்தர், பூமணி, மாரிமுத்து மற்றும் சண்முகரத்தினம். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜனும் P. சுசீலாவும். படம் திரையுலகம் கண்டது 1967.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்தை அலங்கரிக்கிறார் தேனி மாவட்டம் மீனா முருகேசன் அவர்கள். கோடை பண்மலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில் வரும் பாடலுக்காக கடிதம் எழுதியவர்கள் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, கார்த்திகா, மோகன்குமார், யஷ்மிதா மற்றும் தாமோதரன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை தந்த எங்க வீட்டு பிள்ளை வெளிவந்தது 1965. பாடலின் வரிகள் ஆலங்குடி சோமு, பாடியிருக்கிறார் எல்.ஆர். ஈஸ்வரி.

அஞ்சல் வழி ஆசை கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தாய்ப்புலி தான் பெற்ற குட்டிப்புலியைப் பாதுகாப்பது போல இதை நான் பாதுகாத்து வருகிறேன். உரிய பிராயம் வருவதற்குள் புலிக்குட்டி நீண்ட கொம்புகள் படைத்த காட்டு மாடுகளிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடாதல்லவா? அராபிய நாட்டார் தங்கள் குதிரையை எவ்வளவு அன்புடன் பேணுகிறார்களோ அப்படி இதை நான் பாதுகாத்து வருகிறேன். நோய்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு வானமாதேவி பணிவிடை செய்வது போல நானும் இந்த வாளுக்குச் செய்து வருகிறேன். இதைக் கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் இன்னும் எனக்கு அறிவிக்கவில்லை. மலர் மாலை தொடுத்து பழகிய இந்த கைகளினால் இந்த வாளை எந்த கொடியவனுடைய விஷ நெஞ்சத்திலாவது செலுத்த வேண்டும் என்பது தெய்வத்தின் ஆக்கையோ அல்லது என்னுடைய மார்பில் என்னுடைய கையினாலேயே இதை செலுத்தி குபுகுபு என்று பெருகும் இரத்தத்தை ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்த இந்த உடம்பில் பூசிக்கொண்டு நான் சாக வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தமோ இன்னும் அது எனக்கு தெரியவில்லை. இந்த வாளை எனக்கு அளித்திருக்கும் தெய்வம் சமயம் வரும்போது அதையும் எனக்கு தெரியப்படுத்தும். ஆயத்தமாயிருக்கிறேன். அந்தச் சமயம் எப்போது வரும் என்று தெரியாதபடியால் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆம், அழகிற்கு பெயர் போன பழுவூர் இளையராணிக்கு ஆடை ஆபரண அலங்காரங்களில் மிக்க பிரியம் என்பது நாடறிந்த செய்தி. இரவு பகல் 60 நாழிகையும் நான் இந்த என் மேனியை அலங்கரித்து அழகுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாவம், பெரிய பழுவேட்டரையர் அவருக்காகவும் அவருடைய கௌரவத்தை முன்னிட்டும் நான் இப்படி சதா சர்வகாலமும் சர்வாலங்காரத்துடன் விளங்குவதாக நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் நெஞ்சத்தில் கொழுந்து விட்டெறியும் தீயை அவர் அறியார். இதையெல்லாம் பிரமை பிடித்தவன் போல கேட்டுக்கொண்டிருந்த வல்லவரையன் சுய உணர்ச்சியை வருவித்துக் கொண்டு, அம்மணி, பெரிய பழுவேட்டரையர் எங்கே என்று கேட்டான். ஏன், அந்த கிழவரை பார்ப்பதற்கு உமக்கு பயமா இருக்கிறதா என்றாள் நந்தினி.
1: இல்லை அம்மணி, தங்களை பார்க்கவே நான் பயப்படவில்லையே. பழுவேட்டரையரிடம் எனக்கு என்ன பயம் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஆஹா, உம்மை எனக்கு பிடித்திருப்பதன் காரணம் அதுதான். எதனாலோ என்னைக் கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். வீராதி வீரரும் எத்தனையோ போர்க்களங்களில் போரிட்டு உடம்பில் 64 புண் சுமந்து வருமான பெரிய பழுவேட்டரையர் என்னைக் கண்டு பயப்படுகிறார். சின்ன பழுவேட்டரையர் காலனையும் கதிகலங்கு அடிக்கக்கூடிய காலாந்தக கண்டர் என்னிடம் வரும்போது பயந்து நடுங்குகிறார். இந்த சோழ ராஜ்யத்தை ஏக சக்கராதிபதியாக ஆள விரும்பும் மதுராந்தகத்தேவர் என்னிடம் வரும்போதும் பயபக்தியுடன் வருகிறார். யமலோகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட நான் அருகில் சென்றால் நடுங்குகிறார். ஒவ்வொரு தடவை அவர் என்னைக் கண்டு மூர்ச்சியே அடைந்து விடுகிறார். இன்றைக்கு வந்தானே பார்த்திபேந்திர பல்லவன். அவனுடைய அஞ்சா நெஞ்சத்தையும் வீரத்தைப் பற்றியும் வெகுவாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதித்த கரிகாலரின் உயிர்த்தோழன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் அருகில் வந்த அரை நாழிகைக்கெல்லாம் அவன் எப்படி அடங்கி ஒடுங்கிப் போய்விட்டான்? ஆதித்த கரிகாலரிடம் உடனே போக வேண்டிய கடமையையும் மறந்து என்னைத் தொடர்ந்து வருகிறான். நான்

0: அவளால் இட்ட பணியை தலையால் நிறைவேற்றி வைக்க ஆயத்தமாயிருக்கிறான். அதே சமயத்தில் என் அருகில் நெருங்கும்போது அவன் நடுங்குகிறான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. சிறு குழந்தையாயிருந்தபோது எரியும் நெருப்பை காண எனக்கு ஆசையாயிருக்கும். நெருப்பின் அருகில் செல்வேன். தீயின் குழந்தை தொடுவதற்கு ஆசையுடன் கைவிரலை நீட்டுவேன். ஆனால் அதற்கு தைரியம் வராது. சட்டென்று விரலை எடுத்து கொண்டு விடுவேன். இம்மாதிரி எத்தனையோ தடவை செய்திருக்கிறேன். பார்த்திபேந்திரன் என் பக்கத்தில் நெருங்கி வருவதையும் பயந்து விலகுவதையும் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்தது. பல்லவன் மட்டுமென்ன, நீர் யாருடைய தூதராக ஓலை எடுத்துக்கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பினீரோ அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படித்தான். நாங்கள் குழந்தைகளாயிருந்த நாளிலிருந்து அவருக்கு என் பேரில் அளவில்லாத வாஞ்சை, கூடவே ஒரு பயம். அதனால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிவிட்டது. ஐயா, உமது எஜமானரை நீர் மறுபடியும் சந்திக்கும்போது எனக்காக ஒரு செய்தி சொல்வீரா? சென்றதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன். நான் இப்போது அவருக்கு பாட்டி உறவு பூண்ட பழுவூர் ராணி. என்னை பார்ப்பதற்கு சிறிதும் பயப்பட வேண்டாம். அவரை நான் கடித்து தின்று விழுங்கி விட மாட்டேன் என்று சொல்வீரா?
1: தேவி, நான் உயிரோடு திரும்பிப் போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேன் என்பது நிச்சயமில்லை. அப்படி பார்த்தால் அவரிடம் நான் சொல்லுவதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. தங்களுடைய செய்தியை சொல்லுவதாக என்னால் உறுதி கூற முடியாது. தயவு செய்து மன்னிக்க வேணும்.
0: ஆம், நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனதில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறீர். ஆகையால் தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது. வாணர்குல வீரரே, நான் அதிகம் பேரை பார்ப்பது கிடையாது. பழையாறை இளைய பிராட்டியைப் போல ரதத்தில் ஏறி பிரயாணம் செய்வதில்லை. எங்கேயாவது போக வேண்டி நேர்ந்தால் மூடு பல்லக்கில் போகிறேன். எனக்கு யார் மூலமாகவாவது ஏதேனும் காரியமாக வேண்டியிருந்தால் அவர்களை மட்டும்தான் பார்க்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் கூழைகளாயிருக்கிறார்கள். மனத்தில் உள்ளதை சொல்லுவதற்கு துணிவதில்லை. நீர் மனத்தில் தோன்றுவதை ஒழிக்காமல் சொல்கிறீர்.
1: ஒழிப்பதில் பயனில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ராணி, தங்களுடைய கண்கள் ஊடுருவி சென்று அறிய முடியாத ரகசியம் எந்த மனிதனுடைய நெஞ்சிலும் இருக்க முடியாது.
0: அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய நெஞ்சில் உள்ளதைத்தான் நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. போனால் போகட்டும். பழுவேட்டரையரை பற்றி கேட்டீரல்லவா? என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களுடன் பக்கத்து கிராமத்துக்குச் சென்றிருக்கிறார்கள். அங்கே கண்ணகி கூத்தும் வேல நாட்டமும் நடைபெறுகின்றன. சின்ன இளவரசரை பற்றி வெறியாட்டக்காரனிடம் ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். பைத்தியக்காரர்கள்! யாரை கேட்க வேண்டுமோ அவரை பிடித்து கேட்காமல் ஜோசியக்காரனிடம் சென்றிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு வெகு நேரமாகும். ஆகையால் உம்மை நான் அழைத்து வரச் செய்தேன். ஐயா, மறுபடியும் கேட்கிறேன், இளவரசரை பற்றிய உண்மை உமக்கு தெரியுமல்லவா? அதை நீர் எனக்கு சொல்ல மாட்டீரல்லவா?
1: இல்லை தேவி, சொல்வதற்கில்லை. இனிமேல் எந்த காரியத்திற்கும் புனைந்துரைப்பதில்லை என்றும் உண்மையே சொல்வதென்றும் இன்றைக்குத்தான் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆகையால் இளவரசரை பற்றி சொல்ல முடியாது. சற்று முன்னால் கூட என் தீர்மானத்தை மறந்துவிட்டேன், மன்னிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் தன்னுடைய இடைக்கச்சின் சுருளை அவிழ்த்து அதற்குள்ளே இருந்த பனை இலச்சினை மோதிரத்தை எடுத்தான். அமணி, இதோ தாங்கள் அளித்த பனை முத்திரை மோதிரம். இலங்கையில் பூதி விக்ரம கேசரியின் ஆட்கள் இதை என்னிடமிருந்து பலவந்தமாக கவர்ந்து கொண்டது உண்மைதான். ஆனால் சேனாதிபதி திருப்பி கொடுத்து விட்டார். இதோ தங்களிடம் சேர்ப்பித்து விடுகிறேன், பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேணும் என்று கூறி முத்திரை மோதிரத்தை நீட்டினான். நந்தினி அதை உற்று பார்த்து தான் கொடுத்த முத்திரை மோதிரம் அதுதான் என்று தெரிந்து கொண்டாள்.
0: ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக் கொள்ளும் வழக்கமில்லை. உம்முடைய நேர்மையை சோதித்து அறிவதற்காகவே கேட்டேன். சோதனையில் நீர் தேறிவிட்டீர். என்னுடைய ஆட்களை கொண்டு உம்மை சோதனை போடும்படியான அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீரை வைத்துக் கொள்ளலாம் என்றாள்.
1: அம்மணி, யோசித்து சொல்லுங்கள். இது என்னிடமிருந்தால் மீண்டும் அவசியம் நேரும்போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும்.
0: அதை பற்றி கவலை இல்லை. எப்படி வேணுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உம்மை இப்போது மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கிலே ஏற்றுக்கொண்டு போகச் சொல்லுகிறேன். உம்மை பிடித்த இடத்திலேயே திரும்ப விட்டு விடுவார்கள்.
1: நான் அதற்கு மறுத்தால்?
0: இந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்தும் கோட்டையிலிருந்தும் உம்மால் திரும்பி போக முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்குத்தான்

0: வந்து கொண்டிருப்பீர். தேவி, இந்த கோட்டை, இந்த பாழடைந்த அரண்மனை, ஆம், ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு பல்லவர் ஆட்சியில் வெகு காலம் இருந்தது. அப்போது பல்லவ சக்கரவர்த்திகள் இங்கே கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தார்கள். பிறகு சோழநாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில் வசித்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிந்து தகர்ந்தது. அரண்மனையிலும் பாதி அழிந்தது. மிச்சம் அழியாமலிருந்த பகுதியில் இப்போது நாம் இருக்கிறோம்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நெருக்கடியான நிலைகள்ல எதிர் தாக்குதலே சிறந்த தற்காப்புன்னு சொல்வது உண்டு. எதற்காக வந்தீர்? சுருக்குன்னு வருது பழுவூர் இளையராணியின் அஸ்திரம். தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வர செய்தீர்கள்? பளிச்சுன்னு வருது வல்லவரையனின் பதில் வினாவாகவே. இந்த ஆளை வேற மாதிரி மடக்கணும். தான் கொடுத்த பனை முதிரை மோதிரத்தை திருப்பி கேட்கறதுக்காகனு பொய் சொல்லி விசாரணையை தொடங்கினவர், கொடுத்ததை திருப்பி வாங்கி கொள்ற வழக்கம் இல்லை, என் ஞாபகத்துக்காக நீரே வச்சுக்கலாம்னு சொன்னதன் உட்பொருள் என்ன? உன் காதல் எப்படி இருக்க, அதை பத்தியாவது சொல்லலாமா? யார சொல்றீங்க ஜாகிரத? ஆஹா, நான் ஜாகிரதையாத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்றதா நினைக்க வேண்டாம். அவம்ம கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார், கால் தூசிக்கு சமமாகத்தான் உண்மை மதிப்பா. இலங்கையில கொண்டு சேர்த்து திருப்பி அழைச்சுக்கிட்டு வந்தாலே அந்த ஓடக்கார பெண்ணை பத்தி கேட்கிறேன். பூங்குழலி உன் காதலி அல்லவ? சாமர்த்தியமாக பேச்சை மாத்திடுறான் வந்தியத்தேவன். நேர்களே, இதே நந்தினி கோடிக்கரையில பார்த்திபேந்திரனை வறுத்து எடுத்த போது நடந்த உரையாடலில் தந்திரமான பகுதியை நினைவு கூறுவோம். இளைய பிராட்டியின் பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் பார்த்திபேந்திரன் கேட்டான். உங்கள் பெரிய இளவரசர் அனுப்பின தூதன் தான், வேற சொல்லல. கேட்டு அதிர்ந்து போயிருந்தான் பல்லவன். எப்படி முட்டு கொடுத்தா பாருங்க. அந்த வாலிபன் மேல முகம் கொண்டதால் தான் பழுவேட்டரையரின் தண்டனையிலிருந்து தப்புவிக்க ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினான். எப்படி? சரி, அந்த வாள் குட்டிப்புலி, இவள் தாய்ப்புலி. பாதுகாப்பா இருக்க வேண்டிய புலிக்குட்டி யாரு? நல்லது, இடம்பெற்ற சொற்களை பார்ப்போம். ஆக்ஞை, இந்த வடசொல்லுக்கு பொருள் ஆணை, கட்டளை. சில இடங்களில் அதிகாரம்ங்கிற பொருளிலும் வரும். யோக கலையில ஆக்ஞா ஒரு சக்கரம். உடம்பில் ஆறு ஆதாரங்கள் இருப்பதாக உருவகப்படுத்தியிருக்காங்க. அவற்றில புருவ மத்தியில் இருப்பதாக கொள்ளப்படுவது ஆக்ஞை, மனத்தின் ஆற்றலை உள்ளடக்கின பகுதியாக கருதப்படுது. ஆதித்த கரிகாலருக்கு தன் பேரில் அளவில்லாத வாஞ்சைன்னு குறிப்பிடுறா நந்தினி. ரொம்பவும் பொருள் புதிந்த சொல் வாஞ்சை. அன்பு என்பதை தன்னலமில்லாத உணர்வுன்னு கொண்டா வாஞ்சை என்பதை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதாவது ஒருவரின் நெருக்கத்தை விரும்பி அவரை அடைய தூண்ட தீவிரமான ஈர்ப்பு வாஞ்சை. இப்படி அன்பின் பல்வேறு படிநிலைகளை தமக்கே உரிய எழுத்தாற்றலால கல்கியார் குலப்படுத்திக்கிட்டு வர்றார்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இன்னிசை கொண்டாட்டமாக துள்ளலிசை திருவிழாவாக ஆட்டம் தரும் பாடல்களோடு ஒலிக்க வருகிறது நமது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல்.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட்

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

எத்திக்கும் தித்திக்கும் இனிய பண்பலையும் நமது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல் நேர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் மீனா முருகேசன் அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.

நேரம் பிற்பகல் 2:46, பிறமொழி பாடல்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 டோல் தமாக்கா தூல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா.

0: ஜங்க்ஸ்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

சுழல் இசை மீட்டும் துயிலாத இன்பத்தினை தந்து கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தோல். நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியானது கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம் இசையோடு இணைந்து.

எப்போது மினிக்கும் இசை மெட்டுக்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். மீண்டும் கேட்கலாம் வரும் புதன்கிழமை பிற்பகல் 2:15 பிறமொழி பாடல்களோடும் ஆட்டம் போட வைக்கும் அதிரடி கானங்களோடும் டோல் தமாக்கா தூள் மீண்டும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்ற

ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

உயிரின் ஆழத்திலிருந்து உதிக்கும் கவிதைகளை இசையின் சிறகுகளில் ஏற்றி உள்ளத்து உணர்வுகளை ஓசையாக மாற்றி உங்கள் செவியோரம் ரகசியம் பேச வருகிறது. 5 உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மீனா முருகேசன் அவர்கள். கண்ணன் என்னும் தொகுப்பில் முதலில் நம் நேயரின் அறிமுகத்தை கேட்போமா? தனது பெயர் மீனா, கணவர் பெயர் முருகேசன், மகன் ஜனார்த்தனன் கௌதமன், மகள் சரண்யா. தனது சிறு வயது முதல் தான் கோடை பண்பலையின் தீவிர ரசிகை என்றும், கண்ணனை தனக்கு மட்டுமல்லாமல் தன் சகோதரிகளுக்கும் மிகவும் பிடிக்கும் என்றும், தனக்கு கவிதை எழுதும் ஆர்வத்தை ஊட்டிய கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகள் எனவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். அவர் விருப்பத்தில் வரும் பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது கவிக்குயில் படத்திலிருந்து பாடல். ராதையின் உள்ளத்தில் உள்ள ராகத்தை குழலூதி பாடுவதாக அமைந்த இந்த இனிமையான பாடலை டாக்டர் முரளிகிருஷ்ணா அவர்களின் இனிமையான குரலில் இளையராஜாவின் இன்னிசையில் கேட்போமா?

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்

0: பெருமாள் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர்.

0: பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலமின் வண்ண துரிகை.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இதயத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக சிப்பிக்குள் முத்து படத்திலிருந்து பாடல். தாய் தன் குழந்தைக்கு பாடும் தாலாட்டு பாடல். அவர்களின் குடும்ப தாலாட்டு பாடலும் இதுதானாம். இந்த பாடலை கேட்கால் தூங்க மறுக்கும் குழந்தையும் தூங்கிவிடும் என சொல்லும் இந்த தாலாட்டு பாடலை நாம தூங்காம கேட்போமா?

0: ஐந்தில் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க்.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடி பண்பலை 105 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வண்ண துரிகை.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட்.

0: குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: இனிய இசையால் இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7வது மனிதன் படத்திலிருந்து பாடல். கண்ணனின் அழகை மெய்மறந்து ரசிக்க பாரதியாரின் கவிதையை கே.ஜே. யேசுதாஸ் அவர்களின் சிம்ம குரலில் பாடிய இந்த பாடலை நாமும் கேட்போமா?

செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது நூற்புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனி ஒடைப்பட்டி மீனா முருகேசன் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி சுப்ரபாதம் படத்திலிருந்து பாடல். கலை, இசை, சிற்பம் என இந்த மூன்றும் சங்கமிக்கும் அதிசயமே இந்த பாடல். பார்க்கும் கண்களுக்கு கலை விருந்து, கேட்கும் செவிகளுக்கு இசை விருந்து. காலம் கடந்தாலும் அழியாத காவியத்தின் அழகிய வர்ணனை இது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வண்ண துரிகை.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

வசந்த கால தென்றலை போல இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 இன் உயிரெழுத்து.

0: விஸ்வரூபம் படத்திலிருந்து பாடல். கண்ணனை எண்ணி ராதை பாடும் பாடல். இந்த பாடலில் நடனமும் இசையும் அருமை. மேலும் கமல் அவர்களின் நளினமான நடன அசைவுகள் சிறப்பாக இருக்கும். விதை இல்லாமல் வேறில்லை. அதுபோல் ராதையின் ஆதாரமே கண்ணன்தான் என பாடும் பாடல் இது.
1: தக தக தக தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திகிட திகிட தகின தான தாக்கு தான திகித்து தக தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினபனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விலக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீ வா ஆயர் தம்மாயா நீ வா ஆயர் தம்மாயா

0: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345
2: or visit www.mahendra.org. சேலம்.
3: நான்கு மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வண்ண துரிகை.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

இசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பன்மலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனா முருகேசன் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி திருமணம் என்னும் நிக்கா படத்திலிருந்து பாடல். நவராத்திரி கொழு பண்டிகையில் கண்ணனின் பின்னணி காட்சிகளுடன் கலகலப்பான நடன அசைவுகளுடனும் வரும் பாடல் இது.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இன்று மாலை 4 மணிக்கு நம் கோடை பண்பலை நுறுப்புழையில் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வண்ண துரிகை.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இந்த இனிய பொழுதில் கவிதை சாரலிலும் இசை மழையிலும் உங்களை நனைய செய்து உங்கள் செவியோரம் ரகசியம் பேசி நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனா முருகேசன் அவர்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: இனி அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்டரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ராசிபுரம் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர்

திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தாவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம் காடை பன்வலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: Listen to me, listen to me, listen to me now.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது பதில் தேடும் நிகழ்ச்சி. பாடல் கேட்டு விடை சொல்லும் தூரிகை, அது கோடை பண்பலையின் வண்ண தூரிகை. இன்று பாட்டுக்குள் பதிலாக வர இருக்கிறது. அக்கா வணக்கம்க்கா.
11: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கோங்க்கா, எப்படி இருக்கிறீங்க?
11: நல்லா இருக்கேன்ப்பா. மழை அடிச்சு கொட்டிடுச்சு போல இருக்கு.
10: ஆமாம், அப்படியே என்னடா மழையில மாட்டிக்குவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படியோ கொஞ்ச நேரம் மழை விட்டுச்சு, அப்படியே ஓடி வந்தாச்சு.
11: பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சிக்காக ஓடி வந்திருக்கீங்க.
10: ஆமாக்கா, நம்மளும் வந்து கொஸ்டின்லாம் ரெடி பண்ணிட்டோம், ரெண்டு பேருமே பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நேயர்கள் வந்து நம்ம பாட்டு கொடுத்தோன்னா
11: சொல்லிடுவாங்க.
10: ஆமாம் ஆமாம், பாட்டை கவனிச்சா போதும், நீங்கள் விடையெல்லாம் தேடவே வேணாம், பாட்டை கவனிச்சா அப்படியே பதில் சொல்லிருங்க. அதுக்காக எண்கள் சொல்லிருவோம்.
11: சொல்லிரலாம்.
10: அறிமுக நேயர்களுக்காக 2424 2424, மகளிருக்காக 2424 2429, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424 2426, மற்றும் ஒரு எண்ணம் கூட இருக்குது 290 333, முன்னிணைப்பாக சேர்த்துக்கங்க 0 4 5 4 2 அப்படின்னு சொல்லிட்டு

0: நேயர் வந்து அதுக்குள்ள இனிப்புல வந்துட்டாங்க.
1: ஆமா, ஃபர்ஸ்டே சொல்லிரலாம், பாடல வந்து ஒரு தடவை தான் ஒளிபரப்புவோம்.
0: சரி. வணக்கம்.
2: மாலை வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டியோட சேர்ந்து இலங்கை பேசுறேன்மா.
0: சரிங்க, உங்களுக்காக நாங்கள் பாட்டு வச்சுருக்கோம், பாட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் கேள்வியை கேட்குறோம்.

0: ஐயா கேட்டிங்களா பாட்டு?
1: கேட்டமா.
0: சரிங்க. தரளம் அப்படின்னு சொல்லுவோம், என்னத்தை சொல்லுவோம்?
1: தரளம்.
2: தரளம்.
0: தரளம். இப்ப தாராளம் சொல்றோம்ல, அதை வந்து நீங்க குறிலாக்கிங்க. தரளம்.
1: தரளம். படலம்.
0: இல்ல அந்த பாட்டிலே வந்துச்சுங்க.
2: பாட்டதான் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தோம் எங்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க.
1: இல்ல பாடல நிறைய வந்து குறியீடு வந்துச்சு.
2: ஆனா இத வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க.
1: ஆமாமா,
2: அப்படி ஒரு பதில் தான் அது. முதல் நேயருக்கு கொடுத்தோம்னா கடைசி நேயர் வரைக்கும் திருப்பி கொடுக்கணும்.
1: கேப்பாங்கல்ல.
2: சரிங்க, கேக்கலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் நினைக்கிறேன் முழு நிலவு நினைக்கிறேம்மா.
0: முழு நிலவா?
2: ஐயோ போங்க, தவறா சொல்லிட்டீங்க. கரெக்டாக சொல்லுவீங்க நினைச்சோம், தப்பாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க. நன்றி.
0: அடுத்த நேயரும் வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க.
1: இனிய மாலை வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன் மேடம். வணக்கம், நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கீங்க மேடம்.
2: சரி, நீங்க அந்த பாடல் கேட்டீங்களா? ஒரு வார்த்தை கேட்டிருந்தோம், தரளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: பாடல் கேட்கலீங்களே, மீண்டும் ஒரு முறை கொடுங்களேன்.
2: சரி, கேளுங்க.

0: பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: தரளம் அப்படின்னா என்ன?
1: தரளம்ங்கிற வார்த்தை அதுல வந்த மாதிரி தெரியலையே.
0: அந்த வார்த்தை வராது, அதுக்கான பதில் தானே வரும்.
2: அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ஒரு பாடல் கொடுத்துருவோம், பாத்துக்கங்க. ஒரு பாடல்ல ஒரு ரெண்டு வரியோ மூணு வரியோ கொடுத்துருவோம், அப்புறம் கேள்வி கேட்போம். ஆனால் அதற்கான பதில் வந்து அந்த பாடல் வரியிலேயே இருக்கும், அவ்வளோதான். அப்போ பாடல் கேட்டால் சொல்லிடலாம்ல, கேட்கலையா நீங்கள்? அப்போ அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: இல்லை மேடம், சொல்கிறேன் மேடம்.
2: சொல்லுங்க.
1: தரளங்கிறது வந்து நகை அப்படிங்கிற பொருள் சொல்லலாம் மேடம்.
2: இல்லை, அதை ஒட்டி வந்துட்டீங்க. அதனால நீங்க முத்து பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வச்சுட்டோம். சரி, என்ன பாட்டு வேணும் கேளுங்க.
1: பாடல் வந்து காதல் பரிசு படத்துல இருந்து கூக்கு என்று கோயில் பூவாதோ.
2: சரி, கேட்டுருவோம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அனில் பாஸ்தா,
0: தாராபுரம், VSN, சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
10: ஆஹா செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
9: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
14: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
15: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
16: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
15: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
16: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
15: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
16: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
17: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
18: நேரம் 4:20. கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில் வந்துட்டுருக்கு. பாடல் ஒளிபரப்புவோம், ஒரு கேள்வியும் கேட்போம். அந்த பாடல் வரியை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கான விடை அதில் தான் இருக்குது.
19: ஆமாம், 20 போனதே தெரில, அவ்வளோ பாடலுக்குள்ளே மூழ்கிட்டோம். இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
0: நான் காரைக்குடிலேருந்து சாமிநாதன்.
19: பாடல் கேட்கலாமாங்கய்யா?
0: ஆ போடுங்கம்மா.

0: ஐயா மேதினி இதோட பொருள் தான் என்னன்னு
1: கேட்குறோம். இந்த பாடல் வரியிலே வந்துருச்சு
0: மேதினி
2: மேதினி
0: மேதினி.

0: கேட்டீங்களா?
1: இந்த முதல் வரி வந்து சரியா கேட்கலாம், கரெக்டான வருது. அந்த முதல் வரி தான்,
0: முதல் வரியில இல்ல, நடுப்புற தான் வந்துச்சு.
2: அதாவது இந்த மேதினின்ற வார்த்தைக்கு வந்து இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு, பூமி அப்படின்னு சொல்லுவோம். அது அது சம்பந்தப்படுத்தி தான் இந்த வார்த்தை ஒன்று வருது,
0: பதில் வந்துருக்கு.
1: இது மாதிரி வந்துச்சு, ஹம்மிங் மாதிரி.
2: அது இல்லைங்க, அது இல்லைங்க, இல்லை வார்த்தையே வந்துருச்சு.
0: நன்றிங்கய்யா.
2: சரிங்க,
0: வாங்க. வணக்கம். 4:23 ஆயிடுச்சு.
3: வணக்கம்மா, நாங்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு பேரம்மா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துலேருந்து மீசான் பேரம்மா.
0: என்னங்க பேர் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க.
3: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துலேருந்து முனியசாமி.
0: முனியசாமி, பாடல் கேட்டிங்களாயா?
3: இல்லை, நான் இங்கே கரண்ட் போயிடுச்சுமா, போடுங்கம்மா.
2: இன்னொரு தடவை கொடுக்குறோம், கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ரொம்ப புது பாடலா இருக்கு, உண்மை புரிய மாட்டேங்குது.
0: இல்ல அந்த ஆனா பதில் வந்து
2: அதாவது புது பாடலா இருந்தாலும்
1: வார்த்தையை கண்டுபிடிக்க முடியலையே.
0: கேள்வியே நீங்க என்ன கேக்கலையே?
2: மேதினி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம்.
0: நன்றிங்க, வாங்க வணக்கம். வந்துட்டீங்க, பதில் பேர் சொல்லுங்க.
3: வணக்கமா?
0: வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேம்மா.
0: பாடல் கேட்டீங்களையா?
3: அதை ஒரு அளவு போடுங்கம்மா,
0: கேளுங்க.

0: ஐயா கேட்டிங்களா? ஐயா
1: கேட்டாங்கம்மா.
0: மேதினா என்னங்கய்யா சொல்லுங்க?
1: புரியலையே, பாட்டே முதல் ஒழுங்கா புரியல.
0: அதுதான் சொல்லிட்டோம்ல, கையை கழுவினாலும் அப்படின்னு
2: வந்துருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்துச்சு.
0: என்னங்கய்யா?
2: எவ்வளவோ வார்த்தைகள் வந்துச்சு.
0: சரிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்கய்யா.
1: தெரியல எனக்கு வயசு 50 ஆகுது.
0: சரி சரிங்க சரிங்க, உங்களுக்காக பாடல் கொடுத்துட்றோங்கய்யா, ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா கொடுக்குறோம், கேளுங்க.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம்
7: அனில்.

0: பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
9: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் வண்ணத்தூரிகை.
12: செல்வாக்கா, நம்ம வந்து ஒரு பாடல் கொடுத்தோம்.
13: ஆமா, அந்த பாடலே புரியல புரியலன்னு சொன்னாங்க.
12: அதனால நம்மளே மேதினி அப்படினா என்னன்னு சொல்லிருவோம்.
13: மேதினி, அதோட பொருள் வந்து உலகம்.
12: மேதினி அப்படின்னா பூமினியும் சொல்லுவாங்க, உலகம் ரெண்டுக்குமே அர்த்தம் தான்.
13: அந்த உலகம்ன்றது தெளிவா வந்துச்சு.
12: நம்மளும் சொல்லிட்டோம், கையை கழுவினாலும், கையை கழுவினாலும் சொல்றோம். அப்படியா இருந்தாலும் போங்க, சொல்ல முடியாதுன்னு.
13: சரி, ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து வரலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கோடைப்பன்மலை 100.5 இன்னைக்கு வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் வந்துட்டுருக்கேங்க. ஒரு பாடல் தருவோம், அந்த பாடல்லையே வந்து ஒரு விடை இருக்கும், அது சம்பந்தமான கேள்வி தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த நேயர் பார்க்கலாம். நேரம் வந்து 4:36 ஆயிடுச்சு.
4: வாங்க. வணக்கம்.
5: வணக்கம். சேலம் கேஆர் தொப்பூர் கோமதி குப்பு.

0: ஓமதியம்மா பாட்டு கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: கண்ணல் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன?
2: கண்ணல் கண்ணல் கணல்னு சொன்னா நெருப்புன்னு சொல்வோம். கண்ணல்
1: கணல் இன்னொரு முறை போடுங்க.
2: சரி கேளுங்க.

0: முடிச்சிட்டிங்களாமா?
1: நீங்க பேசுறது தான் கேட்டுச்சு.
2: என்ன குறும்புன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல அரும்பு இல்ல.
0: ஆமா
1: கிட்டத்தட்ட வந்துட்டோம் சொல்லிருங்க.
0: வேற என்ன
2: கொடுங்க பாட்டு ஒண்ணு வாங்கணும்.
1: சரி சரி. அப்ப இந்த பொங்கல் டைம்ல தாங்க இது. ஆமாங்க
0: குளூவும் கொடுத்தாச்சு.
1: இனி இதுக்கு மேல கோமதிக்கு உதவ முடியாது.
0: என்ன
1: பாட்டு வேணும்?
2: சகோதரி வசீகர படம்.
1: சரி,
2: அதுல பூ போல் மலை போல் மலை போல் வந்தா அந்த பாடல்
0: இதோ வந்துட்டே இருக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
10: நேரம் 4:45. கோடை பண்பலை 100.5 வண்ணத்தோரிகையில பாட்டுக்குள் பதில்.
11: இப்ப நீயர் வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
10: வணக்கம் சொல்லிட்டாங்க. வணக்கம் வணக்கம்.
11: பேர் சொல்லுங்க.
12: மதுரை மாவட்டம் அழகப்பன்.
11: இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? பாடல் கேக்குறீங்களா?
12: போடுங்க.

0: அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்காக அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்த ஊரில் தான் இருக்கு. எந்த ஊர் சொல்லுங்க? அசத்திட்டீங்க, சூப்பர். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்காக நாங்க தரோம்?
1: கும்பாபிஷேகம் கோயிலுக்கு சேர்ந்த பாட்டு.
2: எல்லாமே பயங்கரமா இருக்கு. சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்து கேட்கலாம் நினைச்சிங்க.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக் இன்னர்வேர் தான். பூமக் சினவேஸ்.
6: நேரம் 4:54 நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம்.
7: ஆமா,
6: நேர்கள்ட்ட 4 கேள்வி கேட்டிருந்தோம்.
7: ஆமா, அதுக்கு என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் நம்மளை சொல்லிடலாம்.
6: சரி, தரளம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம்.
7: முத்து அப்படின்றது பதில்.
6: சாமுண்டி படத்துல வந்து அந்த முத்து நகையை பாடல் கொடுத்து கேட்டோம். அப்புறம் வந்து அவங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து மேதினி என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சலீம் படத்துல இருந்து உலகம் உன்னை கண்டு அப்படின்ற பாடல்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கு அர்த்தம் வந்து மேதினி அப்படின்னா பூமி உலகம் அந்த அர்த்தம் தாங்க. அடுத்து வந்து அரும்பே கரும்பே குறும்பே அப்படின்னா காளி படத்துல இருந்து பாடல் கொடுத்திருந்தோம். அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் கண்ணல் அப்படின்னா என்னன்னு. அப்புறம் அவங்களும் கோமதி கரும்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து தஞ்சாவூர் அப்படின்னு பாடல் கொடுத்தோம். அப்புறம் தமிழுக்காக அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் கேட்டிருந்தோம். அதுக்கும் தஞ்சாவூர் அப்படின்னு நேர் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியிலேருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட இருந்து
7: செல்வராணி,
6: பியூலா.
7: நன்றி நேர்களே.
6: நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி, கணினி ஆக்கம் கே நூர் ஜஹான். கோடைப்பன்மலை 100.5 இனி இடைக்கால பாடல்களோடு வலம் வருகிறது. ஆர்கேஜினை வழங்கும் சித்திர செவ்வானம். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவேகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

மனம் வீசும் மலர்களோடும் மௌனம் பேசும் தென்றலோடும் வர்ணம் பூசிய வானோடும் குருவிகளின் சத்தத்தோடும் புலர்ந்த மாலை பொழுதை இடைக்கால மெட்டுக்களோடு இணைப்போம் நம் கோடை பண்பலையின் 105 சித்திரச்சவானத்தோடு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
5: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: 70+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

மாலை பொழுதை கொஞ்சம் மௌனமாய் ரசிப்பும் இடைக்கால மெட்டுக்களோடு நம் கோடை பண்பலையின் 105 சித்திரச்சவானம். சோலையானாலும் நடு சாலையானாலும் விழிகள் தேடும் முகம் அவளாக வேண்டும். இரவோ பகலோ இதயம் துடிப்பது அவளின் நினைவுக்காக மட்டுமே. நித்தமும் நிதானம் இன்றி அலைந்தாடும் ஆசை தீர பேசி தீர்ப்பது அவளிடம் மட்டுமே. அவன் பேச யுகம் கடக்க வேண்டும் என்கிறாள் இவள்.

மாலை பொழுதோடு கேட்டு ரசிப்போம் நம் கொடை பன்மலையின் 105 சித்திரச்சவானம். ரசிப்பதும் ருசிப்பதும் என்றால் காதலை மட்டும்தான், பேசுவதும் கேட்பதும் என்றால் அன்பை மட்டும்தான், பார்ப்பதும் பதிப்பதும் என்றால் இதயம் தொட்டவரின் முகம் மட்டும்தான். நிழல் போல் தொடர வேண்டும் உலகம் இயங்கும் வரை காதலை மட்டும்.

நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418887411.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345
6: or visit www.mahindra.org. இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

காவல்தனை தாண்டி காதலை தேடி அலைகின்றது இதயம். தேடிய காதல் கையோடு கிடைத்துவிட இந்த இதயம் என்ன செய்யும்? செய்வது அறியாது திகைத்து நிற்கின்றது துடிப்பை நிறுத்தி.

0: இதுவரை நம் கோடை பன்விலையில் கெடுச்சு வைத்தோம்.
1: ஆர்கேஜி நெய்,
2: ஆஹா செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
5: கோடைப்பன் விலை 100.5 இல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.

தித்தித்தது நெஞ்சம், நெஞ்சம் ருசித்தது அவளின் அன்பை, நெஞ்சம் ருசித்தது அவளின் அன்பை, தித்திக்காமல் போகுமா? அமிர்தம் தள்ளிப்போனது, இதயம் அவளின் அன்பை ருசித்தது, இதயம் அவளின் அன்பை ருசித்தது. காதல் முன் நிற்க அமிர்தம் எப்படி ருசியாய் தோன்றும்?

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.

0: செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 25, சமய சஞ்சீவி தொடர்ச்சி. அரண்மனைக்குள்ளிருந்து சோழர்களின் புராதான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு பொன்னன் அரண்மனை மதில் சுவர் அருகே வந்தான். அப்போது வெளியில் சிலர் பேசிக் கொள்வது அவனுக்கு கேட்டது. மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டிக் கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி கொண்டு பொன்னன் ஓடத் தொடங்கினான். இனி மரங்களில் முட்டிக்கொண்டும் செடி கொடிகளின் மேல் விழுந்தும் அவர்கள் விரைந்து சென்று கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற மதிர்ச்சுவரை அடைந்தார்கள். கதவருகில் சிறிது நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று உற்று கேட்டார்கள். சத்தம் ஒன்றும் இல்லை. மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அவசரமாக காவேரியில் இறங்கி பார்க்கும் போது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது. தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது. ஆட்கள் ஓடிவரும் ஆரவாரமும் கேட்டது. இன்னது செய்வதென்று தெரியாமல் சிறிது திகைத்து நின்ற பிறகு, வள்ளி, படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது தங்கியிருக்கும், வா பார்க்கலாம் என்றான். இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள். அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது. அதோ ஓடுகிறார்கள் என்ற சத்தமும் கேட்டது. பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாய் போய்விட்டது. ஆனால் ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்பதற்கு அதுவா தருணம்? அதற்குள் தீவர்த்திகளுடன் வந்த கும்பலும் காவேரி கரையை நெருங்கிவிட்டது. ஐயோ, அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக் கொள்ளப் போகிறோமே என்று பொன்னன் பதைபதைத்தான். அதே சமயத்தில் படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. அது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் வள்ளி, சுவாமி, நீங்களா என்று ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள். என்று அடக்கினார் சிவனடியார். பொன்னா, இது பேசிக் கொண்டிருக்கும் சமயமில்லை. பெட்டியை இப்படி கொடு, நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். இல்லாவிட்டால் அகப்பட்டுக் கொள்வாய் என்றார். கொடு கொடு என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள். பொன்னன் சிவனடியாரிடம் பெட்டியை தயக்கத்துடன் தூக்கி கொடுத்தான். சிவனடியார், வள்ளி, நீ ஒரு சமயம் மாரப்பனிடமிருந்து என்னை தப்புவித்தாய். அதற்கு பிரதியாக இன்று உங்களை அதே மாரப்பனிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் சிவனடியாரை காணோம். மர நிழலில் மறைந்து மாயமாய் போய்விட்டார். பொன்னன் படகை அவசரமாக அவிழ்த்து விட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவேரி கரையை அடைந்து படகு இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடிவரத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 25, சமய சஞ்சீவி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 26, குடிசையில் குதூகலம். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: Viking Bunions and Briefs. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

இனியும் இடைக்கால மெட்டுக்களோடு கொடி பன்மலையின் 105 சித்திரச்சவானம். தொடுத்த மாலை எடுத்து வந்தான், தொடுத்த மாலை எடுத்து வந்தான். கொடுத்து வைத்தவள் கழுத்தை நீட்டாமல் இருப்பாளா? கொடுத்து வைத்தவள் கழுத்தை நீட்டாமல் இருப்பாளா? அரும்பாகி மொட்டாகி பூவாகி தொடுத்த மாலை இல்லை இது. விழிகளில் முளைத்து இதயத்தில் மலர்ந்து சுவாசத்தில் தொடுத்தது கொடுத்து வைத்தவள்தானே அவள்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இதை மகிழ கேட்டு ரசித்தும் கொடைப்பன்மலை 100.5 சித்திரச்ச வானம் மீண்டும் மலரும். நாளை மாலை 5 மணிக்கு வரும் நிகழ்ச்சி கதம்ப மலர்கள். முன்னதாய் ஆலய தரிசனம்.

மன்னர் சுதர்சன பாண்டியன் தினமும் சிவசைலநாத தரிசனத்துக்கு வருவார். அப்போது இறைவனுக்கு சாத்திய மாலை மற்றும் பிரசாதங்களை அவருக்கு அளிப்பது அர்ச்சகரின் வழக்கம். ஒரு நாள் கடனா நதியில் வெள்ளம் பெருகியதால் மன்னன் வர தாமதமாகியது. இனி அவர் வரமாட்டார் என்று கருதிய அர்ச்சகரின் மனைவி அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு விட்டாள். அதைக் கண்டு அர்ச்சகர் வெகுண்ட அதே சமயம் மன்னர் கோயிலுக்குள் நுழைந்தார். உடனே அந்த மாலையை மனைவியிடமிருந்து கழற்றி ஒரு தட்டில் வைத்து விட்டார். கோவிலுக்குள் வந்து மாலையை ஏற்ற மன்னர் அதனுடன் நீண்ட கருமுடி இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். முடி எப்படி இந்த மாலையுடன் வந்தது என்று அர்ச்சகரை மிரட்டி கேட்டார் மன்னர். உடனே அர்ச்சகரோ, அது சிவசைலநாதர் உச்சியிலிருந்து ஜடாமுடியின் ஓர் இழை என்று கொஞ்சமும் தயங்காமல் சொல்லிவிட்டார். விடுவாரா மன்னர்? உடனே கர்ப்பகிரகத்தின் வலது இடது மற்றும் பின்பக்க சுவர்களையும் உடைக்க உத்தரவிட்டார். கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய தனக்கு அனுமதி இல்லை என்பதால் அந்த சந்நிதியை வளம் வந்து உடைத்ததால் உண்டான துவாரங்கள் வழியாக பார்த்தார். இங்கே தவித்து மருகி போன அர்ச்சகர் சிவசைலநாதரை மனம் நெகிழ்ந்து வேண்டிக் கொண்டார். உடனே விண்ணிலிருந்து வீழ்ந்த கங்கையை தாங்கிய அந்த ஜடாமுடி இப்போது அர்ச்சகரை காப்பதற்காக லிங்கரூப ஈசனின் சிரசில் காட்சியளித்தது. அதை பார்த்த மன்னர் வியந்து போய் அர்ச்சகரை பாராட்டிவிட்டு சென்றார். இத்தகைய அற்புதம் நடந்த திருத்தலம்தான் சிவசைலம்.

0: இங்கே ஐயன் சிவசைலநாதராகவும் அம்பிகை பரம கல்யாணியாகவும் கொழுவிருக்கிறார்கள். இத்தலத்திற்கு அருகில் இருக்கும் சிநேகபுரி என்று கீழ ஆம்பூர் கிராமத்தில் ஒரு பக்தரின் கனவில் அன்னை காட்சி தந்தார். அதன்படி ஒரு கிணற்றுக்குள் மூழ்கியிருந்த அம்பிகை சிலையை எடுத்து சிவசைலநாதர் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள். ஆனால் தேவி நான்கு கரத்தினளாக காட்சியளித்தது அனைவருக்கும் பெரும் வியப்பை அளித்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் அம்மன் இரு கரங்களுடனேயே அருள் பாலிக்கிறாள். ஆனால் இங்கு மட்டும் நான்கு கரங்கள். அம்மை பரம கல்யாணியாக தன் மணாளனுக்கு அருகே தனி சந்நிதி கொண்டாள். கோவிலில் அமைந்திருக்கும் கம்பீரமான நந்தி எழுந்திருக்க முயல்வது போல உயிரோட்டமாக காட்சி தருகிறது. இதற்கான புராணமும் சிலிர்க்க வைக்கிறது. ஒருமுறை இந்திரன் சிவனது கோபத்திற்கு ஆளானான். அவன் விமோசனம் கோரிய போது, நான் மேற்கு நோக்கி சுயம்புவாக எழுந்தருளியிருக்கும் சிவசைலம் கோவிலில் நந்திகீஸ்வரரை பிரதிஷ்டை செய் என்று அருளினார் ஈசன். இந்திரனும் உலகின் முதல் சிற்பியான மயனை கொண்டு நந்தி சிலையை வடித்தான். சிற்ப சாஸ்திரங்களின்படி எந்த குறியும் இல்லாமல் நுணுக்கமாக வடிக்கப்பட்டதால் அந்த நந்தி பளிச்சென்று உயிர் பெற்றது. துள்ளி எழுவதற்காக காலை ஊன்றி நிமிர்ந்தது. உடனே மயன் ஒரு உளியால் நந்தியின் முதுகை அழுத்த நந்தி அப்படியே சிலையாக நிலை கொண்டது. ஒளி அழுத்திய தடத்தை இஞ்சலவும் மிக நுட்பமாக நந்தியின் மேனியில் நாம் காண இயலும். நந்தி கலவம் என்ற தனிப்பெரும் விழாவை நடத்தி இந்த நந்தியை சிறப்பிக்கிறார்கள். கோவிலின் வடமேற்கு பகுதியில் வேலேந்தி நிற்கும் பாலகன் முருகனின் தரிசனம். தொடர்ந்து வளம் வந்தால் அர்த்த மண்டபத்திற்கு அருகில் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம். திருமதலை ஒட்டி கிழக்கு பகுதியில் சனி பகவான், அன்னபூரணி, சுரதேவர், துர்க்கை, பைரவர் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றனர். கிழக்கு உச்சுவரில் சூரிய பகவான், விஸ்வநாதர், விசாலாட்சி, கண்ணபிரான், சந்திர பகவான் ஆகியோரை வழிபடுகிறோம். சிவசைலநாதரின் கர்ப்பகிரகத்திற்கு தெற்கே தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். இவருக்கு எதிரே உற்சவ மூர்த்திகளாக சிவசைலநாதரும் பரம கல்யாணி அம்மையும் காட்சி அளிக்கிறார்கள். இக்கோவில் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சிக்கு அருகில் உள்ள சிவசைலத்தில் கடனை ஆற்றின் தென்கரையில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது.
1: கொடை பண்பலை 100.5 MHz இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவும் தான் மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அந்த மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க.

0: வெற்றிலை கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்போ அந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, வாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிகிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க, நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க, கால் லஞ்சு இங்கே போகிறேன் அப்படியே வர்றேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனச்சோர்வு ஏற்படுது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்றைக்கி அதே குழம்பு தானா அப்படின்னு. என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு, தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதிலிருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க. இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார்? ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க போதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனாக எழுதுறேன். இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கறது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. ஞாபகங்க, விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிறதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
9: May 2 to 30 காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
8: முன்பதிவிற்கு 7418-8741.
10: திருச்சி சாரதாஸ்
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் அதை சரியாக தைரியமாக கடந்து செல்வதே உண்மையான வெற்றி. கோடைப்பன்மலை 100.5 இப்போது கேட்கலாம். கதம்ப மலர்.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
4: 153-455-or visit www.mahindra.org. கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
7: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
6: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்

0: கல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும், திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும், எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.
3: பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம்

0: தமிழகத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5. நேரம் மாலை 6:40.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் வறட்சியை தாங்கும் திறன், குறைந்த நீர் தேவை, ஊட்டச்சத்து நிறைந்திருத்தல் போன்ற சிறு தானியங்களின் சிறப்புகளை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதை நோக்கமாக கொண்டது. மண் வளம் குறைந்த நிலங்களில் கூட சரியான யுத்திகளை கையாளும் பொழுது நல்ல மகசூல் மற்றும் லாபத்தை பெற இயலும். மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மானாவாரி சாகுபடி அப்படின்னு பார்த்தோம்னா, வானம் பார்த்த பூமியில் விளையக்கூடிய பயிர்களை மானாவாரி சாகுபடி என்று அழைக்கிறோம். மழை நீர் மட்டுமே இங்கு நீராதாரமாக இருக்கிறது. பெரும்பாலும் மானாவாரி சாகுபடிக்கு நன்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நாம் பயிரிடலாம். இதற்கு ஏற்றது சிறுதானிய பயிர்கள். மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற உழவியல் முறைகளாக

மீட்டருக்கு 2 டன் ஜிப்சம் இடுவதால் மண் கடினமாகுதல் தடுக்கப்படுகிறது. மண்ணின் அடித்தட்டு கடினமாகுதலை தடுக்க உளிக்கலப்பை கொண்டு நம் ஓராண்டிற்கு இல்ல 2 ஆண்டுக்கு இல்ல 3 ஆண்டிற்கு ஒரு முறை நாம் உழவு செய்ய வேண்டும். கோடை காலத்திலே நம்ம உழுதுக்கலாம். கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய மழை நீரை வைத்து நம்ம கோடை காலத்துல இந்த உழவு செய்தோம்னா அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு நீர் செயல்திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தி நம்ம நிறைய மகசூல் கிடைக்கும். அதனால நம்ம வந்து நிலத்தை வந்து முன்பருவ உழுதல் எல்லாம் செய்து நம்ம நிலத்தை தயார் நிலையில கொண்டு வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி முன்பருவ விதைப்புன்னு சொல்லுவாங்க. மானாவாரிக்கு மிக முக்கியமான ஒரு செயல் இது. முன்பருவ விதைப்பு அப்படின்னா நம் மாநிலத்துல பெருவாரியான மாவட்டங்கள் எல்லாம் வடகிழக்கு பருவமழை தான் நம்ம நம்பி இருக்கோம். அதே மாதிரி கரிசல் மண்ல வந்து மழை வந்து நிறைய பெஞ்சிச்சுன்னா உடனே விதைக்க முடியாது. ஏன்னா மண் வந்து களி மாதிரி ஒட்டிக்கும், அதனால விதைக்க முடியாது. அதனால இந்த மாதிரியான நிலங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா முதல்லயே முன்பருவ தயாரிப்பு நிலத்தை வந்து நம்ம தயாரிச்சு நம்ம பாத்திகளோ இல்ல பார்களோ பயிருக்கு என்ன தேவையோ அது மாதிரி நிலத்துல நம்ம ரெடியா வச்சிருக்கோம். நம்ம வந்து முன்பருவ விதைப்பு விதைச்சே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மழை வரும்போது செடிகள் முளைத்து நல்ல திறன்பட மழை நீரை நம்ம வந்து நல்லபடியா பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து முன்பருவ விதைப்பு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி நம்ம விதைச்சிடணும். அந்த நிலத்தை தயார் பண்ணி விதைச்சிடணும். அப்ப பருவமழை 15 நாளைக்கு உள்ளார வந்துடும். அப்ப நம்ம பயிர் வந்து சாகுபடி ஆகும். இதே வந்து கோவை மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சோளம் கம்பு போன்ற பயிர்களுக்கெல்லாம் வந்து செப்டம்பர் 3வது வாரத்துல நம்ம விதைப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்பருவ விதைப்புல வந்து 5 லிருந்து 7 சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து நம்ம விதைகளை வந்து போடணும். இப்ப முன்பருவ விதைப்பு செய்யறதுக்கு முக்கியமானது என்னன்னா நம்ம விதை கடினப்படுத்துதல் வந்து ரொம்ப அவசியம். இப்ப வந்து நமக்கு மழை வந்து கொஞ்சம் நாள் கடந்து வருது, இல்ல பருவமழை வந்து கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கும் போது, இல்ல வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த விதைகள் வந்து முளைப்பு திறனை இழக்காம இருக்கணும். அதே மாதிரி நல்ல வீரியமாகவும் வேகமாகவும் அந்த விதைகள் வந்து முளைத்து வளர்வதற்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு நம்ம விதை கடினப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப அவசியம். காய்ந்த நிலையில இருக்கு இல்லையா நம்ம விதைகள், அந்த விதைகளை வந்து தண்ணியில நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து 1 லிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த விதைகளை எடுத்து 1 லிருந்து 24 மணி நேரம் ஒரு நாள் கணக்கு தேவைக்கேற்ப ஒரு நாள் கணக்குல நம்ம அந்த விதைகளை வந்து நிழல்ல வந்து உலர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெயில்ல வந்து அதை வந்து ஒரு 1 லிருந்து 2 நாட்கள் நல்ல வெயில்ல காய வச்சிடணும். இது காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்ல தண்ணிக்குள்ள போடும்போது இருந்த எடைக்கு இந்த விதைகள் வந்து வந்துடணும். பழைய நிலைக்கு இந்த விதைகள் வர வரைக்கும் நம்ம காய வச்சு இந்த விதைகள் எடுத்து நம்ம நிலத்துல முன்பருவ விதைப்பு நம்ம செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ரசாயன மருந்துகள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கம்புக்குன்னு பார்த்தா 2% பொட்டாசியம் குளோரைடு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா 20 கிராம் உப்பு, இந்த பொட்டாசியம் குளோரைடு உப்பை 1 லிட்டர் தண்ணியில கலந்துக்கணும். அப்படி பண்ணும்போது 2% கிடைக்கும் நமக்கு. இதை வந்து 1 கிலோ விதைக்கு 650 மில்லி அப்படிங்கிற அளவுல 10 மணி நேரம் ஊற வச்சு நம்ம காய வச்சு திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரி இதை காய வச்சு நம்ம எடுத்து விதைப்புக்கு வச்சுக்கலாம். இதே சோளத்துக்கு வந்து 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், இதுவும் அதே 20 கிராம் எடுத்துக்கணும். 1 லிட்டர் தண்ணியில எடுத்துக்கிட்டு நீங்க இந்த விதைய 16 மணி நேரம் ஊற வச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு மணி நேர கணக்கு இருக்கு. அதை தேவைக்கேற்ப சிறிய விதைகள்னா நமக்கு மணிக்கணக்கு கம்மியாகும், பெரிய விதைகள்னா மணிக்கணக்கு அதிகமாகும். இதை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து காய வச்சு நம்ம பதப்படுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி வரகு திணை சாமை இதுக்கும் நம்ம 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் தான் நம்ம பயன்படுத்துறோம். இது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே மாதிரி கேழ்வரகுக்கு 0.2% சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம உப்பு 0.2% 2 கிராம் உப்ப 1 லிட்டர் தண்ணியில போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதாவது 1 கிலோ விதைக்கு 700 மில்லிகிராம் அந்த திரவத்துல ஊற வைக்கணும். நீங்க தண்ணியோட உப்பு கலந்த திரவத்துல ஊற வைக்கணும். இவ்வாறு நம்ம செய்யும் போது நம்ம விதைகள் வந்து முளைப்பு திறனை வந்து இழக்காம நல்ல வீரியமான நாற்றுகளாக விதை முளைப்பு திறன் அதிகமாகி நல்ல பயிர் வந்து நமக்கு நல்லபடியான ஒரு பயிர் நமக்கு கிடைக்கும் மானாவாரி சாகுபடியில. அதே மாதிரி மானாவாரி நிலங்கள்ல வந்து மழை நீர் சேமிப்புங்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா மானாவாரி நிலங்கள்ல வந்து நீர் ஆதாரமே வந்து நமக்கு மழை மட்டும்தான். அதனால நம்ம மழை நீர் சேகரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்துல நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப மானாவாரி நிலங்கள்ல வந்து நமக்கு கிடைக்கிற மழை வந்து பருவத்துக்கு முழுதும் அழகா சீராக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. அதனால எப்போ மழை வந்தாலும் வீணாக்காம நம்ம பாதுகாக்கணும். சோ இப்ப எப்படி பாதுகாக்கலாம், 2 முறையில பாதுகாக்கலாம். 1, நிலத்துக்குள்ளேயே பாதுகாக்கலாம். இன்னொரு முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு வெளியில, அதாவது குட்டைகள் இல்ல ஓடைகள் இந்த மாதிரியான இடத்துக்கு
பிரதேசங்கள்ல நம்ம பாதுகாக்கலாம். இப்போ நிலங்களுக்குள்ள எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணை குட்டைகள் நம்ம அமைக்கலாம். பண்ணையில எந்த இடத்துல மூளையில நமக்கு வந்து சரிவு அந்த வாட்டம் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து தண்ணீர் எல்லாம் போய் தேங்குதோ அந்த இடத்துல ஒரு குட்டை அமைக்கலாம். இந்த பண்ணை குட்டை நீரை வந்து நமக்கு எப்பெல்லாம் பயிர்ல வந்து மழை இல்ல ஆனா பயிர் பருவத்துக்கு அந்த தண்ணி தேவை அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் நம்ம பண்ணை குட்டையில இருந்து நீர் எடுத்து நம்ம பாய்ச்சி நம்ம பயிரை காப்பாத்திக்கலாம். அதே மாதிரி கசிவு நீர் குட்டைகள், சம உயர வர

0: அப்படின்னா என்னன்னா, நம்ம வயல்ல ஒரே அளவு இருக்கிற சமனா இருக்கிற இடத்துல குறுக்கு வரப்புகள் நம்ம ஏற்படுத்தணும்னா அதுல நீர் வந்து வயலை விட்டு வெளியே போகாம தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி கட்டுப்பாத்தி முறை, அதாவது நம்ம வரப்பு தான் கட்டுப்பாத்தி முறையும் நம்ம ஒரு பாத்தி மாதிரி போட்டு நம்ம நீரை சேமிக்கிறவங்க, ஆழ்சால் அகல பாத்தி முறை, கட்டப்பட்ட பார்கள், முடிவில் உழவு சால், அந்த மாதிரி. அப்புறம் கோடை உழவு நம்ம செய்யலாம், அதாவது பயிர் சாகுபடி இல்லாத நேரத்துல நம்ம கோடை காலங்கள்ல ஒரு இரண்டு மழை வருது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம உழவு செய்து அந்த மண்ணை வந்து உடச்சு விடும் போது அடுத்த மழை வரும்போது பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள அப்படியே இறங்கிடும். அதனால கோடை உழவுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்புறம் உயிரியல் தடுப்பான்கள் அந்த மாதிரி எல்லாம் மரங்கள்லாம் அந்த ஓரத்துல வச்சுட்டோம்னா நம்ம மண் அரிப்பும் தடுக்கப்படும், அதே மாதிரி மழை நீரும் நம்ம வயலை விட்டு வெளியே போகாது, நம்ம வயலுக்குள்ளேயே அது வடிஞ்சு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிலப்போர்வை அமைத்தல், அப்புறம் வந்து பட்டை வரிசை பயிரிடுதல், அந்த மாதிரி எல்லாம் விதவிதமான நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் ஏதாவது நம்மளால முடிந்தது ஒன்று இரண்டாவது கடைபிடித்து நீர் சேமிப்பை நம்ம பராமரிக்கணும். அதே மாதிரி உழவு செய்யறதுலயும் குறுக்கு உழவு செய்யணும், நிலச்சரிவுக்கு குறுக்கே உழவு செய்யறது, அப்புறம் வந்து சம உயர வரப்புகள் அமைக்கிறது, அப்புறம் வந்து பகுதி பாத்திகள் அமைக்கிறது, இந்த மாதிரியான நிலத்துல நம்ம வந்து நிறைய விதமான முறைகளை கடைபிடிக்கலாம் இந்த மாதிரி நீர் சேமிப்புக்காக.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

அழகாய் மலர்ந்த நாள் மெதுவாய் நகர்ந்து விட்டது. இரவு பொழுதையும் நெருங்கிவிட்டது. பயணம், வேலை, விளையாட்டு, விருந்து என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த நாள் நகர்ந்திருக்கும். இரவை நெருங்கும் இந்த இதமான பொழுதை விரும்பிய பாடல் கொண்டு ரசிப்போம். நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிக்க இது நம் கொடை பன்மலை 100.5 ஆசையிலோருக்கு கு
1: நாதிரதம் திருதம் தெய்வம் தன்னம் தன்னம் நாதிரதம் திருதம் தெய்வம் தன்னம் தன்னம் நன்ன

கோடை பன்மலை 100.5 தரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பன்மலை. 9 மணிக்கு வானவில் குரலின் குரலாக வர இருக்கிறது. முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து வர இருக்கிறது. நம் பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. 3 மணிக்கு உயிரெழுத்து.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்களின் தெருவில் பாடல்கள் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக மலர இருக்கிறது. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய விளையாட்டுகள் நானகில் மற்றும் சிக்கு புக்கு. 10 மணிக்கு நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பண்பலை. இணைந்திருங்கள் உங்கள் கோடை பண்பலையின் 1.5 ரசித்திருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253. GRT

0: சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், செட்டிநாத் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், RKG நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிக்க, இது நம் கூட பன்மலை நூறு பிள்ளைந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் முதல்லா பாடல் கேட்குற நேயர் வர்.
1: கோடி பண்பலைக்கு மாலை வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து வைகாசி நிலவே வைகாசி நிலவே பாடல் கேட்பது காங்கேயன் ஓலப்பாளையத்திலிருந்து மல்லிகா ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம் நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: வணக்கம். கோடை எஃப்எம், நான் தாராபத்திலிருந்து மனோஜ்குமார் பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்குவில் எனக்கு பிடித்த பாடல் பிரியமுடனே படத்தில் இருந்து பாரதிக்கு கண்ணம்மா என்ற பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.

0: இனிய வணக்கம் நேர்களே, நமது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நமது நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: உங்களோட பெயர் சொல்லுங்க.
1: என்னுடைய பெயர் வந்து ராம்குமார். நான் வசிக்கிறது கோவில்பட்டியில வசிச்சிட்டு இருக்கேன். நான் பட்டாசு வியாபாரம் இல்லைங்களா, தீபாவளிக்கு வெடிப்பாங்களா, மத்தாப்பு கம்பி மதம் வெடிக பொருட்கள் அதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். கடந்த ஒரு 20 வருடமா அந்த வியாபாரத்துல இருக்கேங்க.
0: சரிங்கய்யா, உங்க வீட்டுல எல்லாம் யார் இருக்காங்கய்யா?
1: என்னுடைய மனைவி, என்னுடைய பெண் குழந்தை. மனைவி கோயில்பட்டி அருகில் உள்ள சாத்தூர்ல ஒரு கல்லூரியில இணை பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரே மகள் வந்து இப்ப இந்த வருடம் சென்னையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில முதல் வருட பொறியியல் பட்டதாக படிச்சுட்டு இருக்காங்க, பட்ட படிப்பு.
0: சரிங்கய்யா, இங்க கொடைக்கானலுக்கு எப்ப வந்தீங்கய்யா?
1: இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் சுற்றி பார்க்கணும். இது 2வது அனுபவம்.
0: சரிங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க?
1: இன்னைக்கு வந்து நேரா நம்மளுடைய நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இனிதான் வெளியில இங்கயா சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கும்.
0: சரிங்க, இல்ல முத வந்தேன்னு சொன்னீங்களா?
1: முதல்ல வர்றப்ப கொடைக்கானல் லேக், சூசைட் பாயிண்ட், இனி 2-3 இடம்.

0: உங்களை பார்த்தோம், 15 வருடம் ஆனது, சரியா நினைவில் இல்லை. நண்பர்களோட வந்தேன், இப்ப மனைவியோட வந்திருக்கும்.
1: எப்படி இருக்கு உங்க ஊருக்கும் கொடைக்கானலுக்கு உள்ள கிளைமேட் எல்லாம் எப்படி?
0: அதிக குளிர்ச்சியா இருக்கு,
1: ரொம்ப பிடிச்சி.
0: நான் இருக்கிறது பகுதி வந்து வெப்பபூமி, இங்க மிக குளிர் அதிகமா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு.
1: பட்டாசு தொழில் பண்றேன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: தீபாவளி பண்டிகை அப்பதான் அந்த பட்டாசு வியாபாரம் நல்லா இருக்கும்.
0: மீதி
1: நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கய்யா?
0: மீதி நாட்கள்ல வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியூர்கள்ல ஒன்னு ரெண்டு பேர் தெரிஞ்ச அந்த வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க, போட்டு விடுவோம், செய்வோம். கடை வச்சிட்டு இருக்கோம், கடையை திறந்து வச்சு வியாபாரம் போறவையா. இன்னும் இப்ப வந்து முன்னதான் தீபாவளி அன்னைக்கு விவசாயத்துல பட்டாசு. இப்ப எல்லா காலங்களையும் விழா காலங்கள் இருக்கு, நல்லது கெட்டது எல்லா நிகழ்ச்சிகளையும் பட்டாசு வெடிக்கிற வழக்கம் இருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த தொழில் போயிட்டே தான் இருக்குங்க. தீபாவளின்றது பொதுவான சொல்ல, ஆனா எல்லா நாட்களையும் ஒரு நார்மலான வியாபாரம் இருந்துட்டே தான் இருக்குங்க.
1: பட்டாசு தொழில் தவிர மத்த நேரங்கள்ல என்னென்னலாம் பண்ணுவீங்க?
0: வேற நேரம் குடும்பத்தோடு பொழுது அதிக நேரம் செலவிடுவேன். புத்தகங்கள் வாசிப்பதில் ஈடுபாடு உண்டு, சிறு வயசுலேருந்தே நூலகங்களுக்கு போன போய் புத்தகங்கள் படிக்கிறதுல ஈடுபாடு உண்டு.
1: எந்த விதமான புத்தகங்கள்லாம் அதிகமா படிப்பீங்க?
0: சரித்திர புத்தகங்கள், அரசியல் சார்ந்த புத்தகங்கள், சமீப காலம் யோகா எண்ணெய்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கு.
1: ரொம்ப பிடிச்சமான புத்தகம்னா எதை சொல்லுவீங்க?
0: ரொம்ப பிடிச்சமானது ராபின் சர்மாவுடைய பொக்கிசத்தை விற்ற துறவின்னு சொல்லி ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அது உலக அளவுல பிரசித்தி பெற்ற நூல், தமிழ் ஆக்கத்துல நான் படிச்சது.
1: சரிங்க, அதை எத்தனை முறை படிச்சிருப்பீங்க?
0: அத மீண்டும் மீண்டும் படிச்சாதான் அது புரியும். கொஞ்சம் பெரிய புத்தகம், ஒரு 5-6 முறையாவது படிச்சிருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கதை எப்படி அதை சொல்றதுனாக்கா, அது வந்து யோக நெறி சார்ந்தது, அதை மேலை நாட்டவர்களுக்கு புரியும் மொழியில செல்லுற மாதிரி அவர் கொண்டு போயிருப்பாரு ராபின் சர்மா அவர்கள். நாவல் மாதிரிதான் அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு இருக்கும். ஆனா அதுல அத ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தேவைகளுக்கு அத்தனை விஷயங்களையும் அந்த இதுல கொண்டு வந்திருப்பாரு. அதனால படிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் படிச்சுட்டு என்னுடைய மகளுக்கு கொடுத்தேன், மனைவியும் படிச்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப இதா ஈடுபாடோடு இருந்த படிச்சாங்க. இது சம்பந்தமா ஒரு மனைவி வேலை பார்க்கிற கல்லூரியில ஒரு குடும்பம் ஒரு புத்தகம்ன்ற தலைப்புல நாங்க ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணியிருந்தோம்.
1: புத்தகங்கள் படிக்கிறத தவிர வேற இந்த தொலைக்காட்சி
0: இல்ல, நம்ம வீட்டுல தொலைக்காட்சி ஆரம்பத்திலிருந்து நாங்க வச்சுக்கிறது இல்ல. அதுல என்னமோ எங்களுக்கு, நான் மட்டும் இல்ல வீட்டுல மனைவி குழந்தைகளுக்கும் கூட அதுல ஈடுபாடு இல்லை. ஏன்னா அதிக நேரம் தொலைக்காட்சி இல்லாதனாலதான் குடும்பத்தோட அதிக நேரம் செலவழிக்க முடியுது. அதனால குடும்பமும் ஒரு மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் மனநிறைவோட அமைதியாகவும் இருக்கிறது. அதனால அதையே வந்து நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஆனாலும் இந்த காலகட்டத்துல தொலைக்காட்சி இல்லைன்னு சொல்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குங்கய்யா.
0: வீட்டுக்கு வர்ற அத்தனை உறவினர்களும் அததான் சொல்றாங்க, டிவி இல்லாம எப்படி இருக்கீங்க, எப்படி பொழுது போகுது, இதே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது ஒரு குறையாவோ இது வரைக்கும் தெரியல. ரேடியோவில் பாடல்கள் வந்து அதிகமாக கேட்போம், குறிப்பாக எஃப்எம்லையும். இந்த இரவு நேரங்களில் அதை கேட்டுட்டே படுத்து தூங்குற பழக்கம், தூங்கிடுவோம். காலை நேரத்திலையும் ஒரு பாடல் கேட்டுதான் என் மனைவி காலை கல்லூரி கிளம்புறப்பயே பாடல்கள் கேட்டுட்டே தான் இருப்பாங்க, கேட்டுட்டு தான் கிளம்புவாங்க. எந்த நேரம் வீட்டுல இந்த ஒளி ஒழிச்சுட்டே இருக்கும், பாடல்கள் ஒளி.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசினது. எங்க நிலையத்துக்கு வந்து எங்களோட இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
0: பூவே உனக்கா படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அந்த பாடல்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: மிக்க நன்றி. கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கும் இங்கே பணியாற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த கோடை பண்பலை 100.5 நிர்வாகத்திற்கும் நன்றி.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
5: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைவும் இரவு பொழுதோடு நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கேட்டு மகிழ நம் கூட பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம் கோடி.

பண்பலை 100.5க்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன். கண்ணும் கண்ணும் படம், 18 வயசு பட்டாம்பூச்சி பாடல். நன்றி, வணக்கம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள்.

0: இரவு பொழுதை அழகாய் இதமாய் ரசிப்போம். இது நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேர்களின் விருப்ப பாடலோடு வளம் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன நேயர், என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து அழகனாச்சியார் பேசுகிறேன். எனக்கு உயிரே படத்திலிருந்து பூங்காற்றிலே என்ற பாடலை ஒளிபரப்பவும்.

மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்தோம் நம் கூட பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கூட வந்தோம். நிகழ்ச்சியில் இப்போ நிறைவாக பாடல் கேட்டுக்க நேய.
1: மம்பளைக்கும் வணக்கம். நான் டின்னுக்கா தோலாத்த கணினி தோன்சாய். எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு மின்னலே படம் அமரன். நன்றி.

0: தமது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.

இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேர்களே. கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். கோடை பண்பலை 1.5 இப்போது இளமை பேசுகிறது. தம்பி தங்கச்சிகளா, எப்படி இருக்கிறீங்க? விடுமுறையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அப்படியே கோடை பண்பலையில் ரெண்டு விளையாட்டு இப்போ விளையாட போகிறீங்க. ஒன்று சொல்லுக்குள் சொல், இன்னொன்று ககக்கப்போ. சொல்லுக்குள் சொல் உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையிலிருந்து மறைஞ்சிருக்க மற்ற வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ககக்கப்போ அப்படின்றது ஒரு வார்த்தையில் உள்ள எழுத்துக்கு முன்னாடி, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி ஒரு பொதுவான வார்த்தையை, ஒரு எழுத்தை சேர்த்துருப்போம். நீங்கள் அந்த எழுத்தை நீக்கிட்டு அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அதுதான் ககக்கப்போ. விளையாடுறதுக்கு தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்க. அறிமுக மாணவர்களுக்காக இதுவரைக்கும் கோடை பண்பலையில் பேசாமல் இன்றைக்கி தான் பேச போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான எண் 2424224. வழக்கமாக பேசுகிற தம்பி தங்கச்சிகளுக்காக 2424229 கொடைக்கானலோட முன்னிணைப்பு எண்ணா 0-45-42 சேர்த்துக்கங்க. இப்போ நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, பேச போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அருணா செல்வி.
0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க? இப்போ என்ன கிளாஸ் போக போறீங்க?
1: 5ஆம் வகுப்பு முடிச்சு 6ஆம் போக போறேன்
0: மேம். சரிங்க தங்கம், இப்போ வந்து உங்களுக்கு ககக்க போ விளையாட போறோம், விளையாடலாமா?
1: எஸ் மேம்.
0: சரி, நல்லா கவனிங்க. அவி,
1: எஸ் மேம்.
0: அவி, அடு, அமு, அரை. திரும்ப சொல்றேன், அவி, அடு, அமு, அரை. அந்த பொதுவான எழுத்தை ஆ முதல் எழுத்தை நீங்கள் நீக்கிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க. பேப்பரில் கூட எழுதிக்கங்க. திரும்ப சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க.
0: அவி, அடு, அமு, அரை.

எழுத்த நீக்கிருங்க, நீக்கிட்டா கண்டுபிடிச்சிடலாம். விடுமுறை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க தங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பா. தொடர்ந்து நிகழ்ச்சியில டெய்லியும் பேசுங்க அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையில ஒரு பாடல் தரோம், கேளுங்க. நன்றி பாப்பா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடைப்பன்மலையின் 1.5 இளமை பேசுகிறது. நேரம் இப்போ 8:15 ஆயிடுச்சுங்க. சரி, இப்ப அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
4: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டிலிருந்து கவின்குமார் பேசுறேங்கக்கா.
3: கவின்குமார், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கீங்கக்கா.
3: சரி, என்ன கிளாஸ் இப்ப போக போறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்க மத்த வார்த்தைகளை கண்டுபிடிங்க. ரொம்ப சுலபமான சொல் தான் கொடைக்கானல். நம்ம ஊர் தான் கொடைக்கானல்ல இருக்க மத்த ஊருக்குள்ள சொல்லுங்க, மறைஞ்சிருக்க மத்த வார்த்தைகளை சொல்லுங்க. சரி.
4: அப்புறம்
3: ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. அந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட சேருங்களேன், ஒரு வார்த்தை கிடைக்கும். கொல். சரிங்க தங்கம், ரொம்ப அழகா பேசுனீங்க கவின்குமார். உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பா வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் கோடை பண்பலையில தரோம், கேளுங்க. நன்றி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: நேரம் இப்போ 8:22 கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. ரெண்டு விளையாட்டுகள், ஒன்று கககப்போ, இன்னொன்று சொல்லுக்குள் சொல். இப்போ விளையாடுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்கிறாங்க, இப்போ பேசிடலாமா அவங்கள்ட்ட? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ம், யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை.
0: உங்க பேர் வந்து சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க.
1: ரூபாஸ்ரீ.
0: ரூபாஸ்ரீ, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: ம், என்ன கிளாஸ் போக போகிறீங்க இப்போ?
1: 9th.
0: 9th போக போகிறீங்க. ம், சரிங்க தங்க. இப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: கக போ தான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கங்க. இதே இதே நெடில் தே, ம், சரிங்களா? இர், இச், இசி. திரும்ப சொல்லவா? இதே இர் இச் இசி.
1: திரும்ப சொல்லுங்கக்கா.
0: இதே இர் இச் இசி. கடைசி வார்த்தை. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: கடைசி வார்த்தை புரியல.
0: இசி. சி. சி.
1: சி.
0: ஆ, சிறுத்தை சொல்லுவோம்ல, சி, அதுதான். ம், சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தேர்ச்சியா?
0: தேர்ச்சியா, அருமைங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ரூபாஸ்ரீ. உங்களுக்கு கோடை பன்மலையின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் எப்படி வந்து விளையாடுங்க. உங்கள் கூட பேசினது மகிழ்ச்சி. இப்போ ரூபாஸ்ரீக்காக கோடை பன்மலையில் பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நம்ம தம்பி தங்கச்சிகளோட பேசி விளையாண்டுட்ருக்குறோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. ரெண்டு விளையாட்டுகள் விளையாண்டுட்ருக்கோம் இன்றைக்கி. ஒன்று சொல்லுக்குள் சொல், ஒன்றுன்னு கக போ. இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேச போகிறோம், பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க?
1: தேனி அலிவரத்துலேருந்து ஹர்னி பேசுகிறேன் மேம்.
0: ஹர்னி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும்டா. சரி, விளாட்லாமா?
1: ஆ, விளாட்லாம்.
0: இப்போ என்ன கிளாஸ் போக போகிறீங்க ஹரிணி?
1: 9th போக போகிறேன் மேம்.
0: சரிங்க தங்கம். இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வார்த்தை திண்டுக்கல், சரிங்களா? அதில் இருக்கிற மற்ற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க.
1: திண்டு.
0: திண்டு. ம்.
1: கல்.
0: கல். ம். சரி.
1: தின்.
0: தின். ஓகே. ம்.
1: கண்டு.
0: கண்டு. ஓகே. ம். ம்.
1: கடு.
0: கடு. சரிங்க. ம். அடுத்து கதி. கதி சொல்லுவோமா? ம். சரிடா, இருக்கிற எல்லா வார்த்தையும் சொல்லிட்டீங்க. ம். வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் சார்பாக உங்களுக்கு. இப்போ ஹர்னிக்காக கோடை பண்பலையில் பாடல் தரப்போகிறோம், கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது. உங்க கோடி பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளமை பேசுகிறது. நம்ம தம்பி தங்கச்சிகள்லாம் ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன்று சொல்லுக்குள் சொல், ஒன்றுன்னு கக்கப்போ. இப்போ அடுத்த நேரம் சந்திக்க போறோம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்க?
5: சிவகங்கை மாவட்டம் கானடகத்தான் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
4: அன்புமணி, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
4: நல்லா இருக்கோங்க. சரி சரிங்க தம்பி, இப்போ என்ன கிளாஸ் போக போறீங்க?
5: 11th முடிச்சுட்டு 12th போக போறோம் மேடம்.
4: சரி, இப்போ உங்களுக்காக நான் கக்கக்க போ அந்த வார்த்தை தான் கொடுக்க போறேன். சரி, கேக்குறீங்களா கவனமா?
5: சரிங்க மேடம்.
4: சரி, அக அல் அலு அரி.
5: கல்லூரி.
4: கல்லூரி, சூப்பர், அருமையாக சொல்லிட்டீங்க அன்புமணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு கோடை பன்மலையின் சார்பா. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேளுங்க. கோடை பன்மலையில் ரொம்ப நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி செல்லம் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் தங்கம், யார் பேசுறீங்க? வர்ணிகா பேசுறீங்களா? வர்ணிகா பேசுறப்ப அப்படியே டவர் போய் போய் வருது, அதனால அவங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. சரிங்க தங்க, சரி கோவப்படாதீங்க, விளையாடலாமா? நீங்க என்ன கிளாஸ் போக போறீங்க? என்ன கிளாஸ் போக போறீங்க? இப்போ தேர்ட் போக போறீங்க. உங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியுமா? சொல்லுக்குள் சொல் கக்க போலாம். கேட்டிருக்கீங்களா? ரொம்ப அழகா பேசுறீங்களே தங்கம், நீங்க பேசுறது அப்படியே கேட்டே இருக்கணும் போல இருக்கே வர்ணிகா பேசுறத. தேர்ட் தான் படிக்கிறீங்க, சரி. உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், திருச்சிராப்பள்ளி அந்த வார்த்தை. அதில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நீங்கள் தேர்ட் தான். பள்ளி, சூப்பர். அப்புறம் திரு, சரி. இன்னொரு ஊர் இருக்கே, திருச்சி. அப்புறம் அப்புறம் இப்போ உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்வீங்களே, என்ன சொல்வீங்க? பசிக்குது சொல்வீங்கல்ல, இப்போ பசின்ற வார்த்தை இருக்கா? அது சொல்லுங்க. சரி, அப்புறம் என்னம்மா?
3: பசி.
2: பசி, ஓகே. அப்புறம் இன்னொரு வார்த்தை ரா கூட சேர்த்துடலாமா? ராசி சொல்லுவோமா? ராசி. சரி, வர்ணிகாட்ட பேசுனது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் போங்க, நல்லா படிங்க, அடிக்கடி நிகழ்ச்சியில் பேசுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பாப்பாக்காக ஒரு பாடல் கோடை பண்பலையில் கேளுங்கள்.

0: கோடி பன்மலைன்னு ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டுட்ருக்குறீங்க இளமை பேசுகிறது. நம்ம தம்பி தங்கச்சிகள்லாம் ரொம்ப அழகாக விளையாடுறாங்க. இப்போ வந்து ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்க நம்மள்ட்ட பேச போகிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்
0: பொன் அனன்யா. எப்படி இருக்கிறீங்க? உங்க ஊர் பேரு கோனேரிப்பட்டியா? சரி, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா அனன்யா கூட?
1: அக்கா
0: என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? டென்த்து போறாங்க. சரிங்க அனன்யா, நீங்க சிக்ஸ்த்து போறீங்களா?

0: சரி, நிகழ்ச்சியில் வந்து இப்போ உங்களுக்காக சொல்லுக்குள் சொல் சொல்லணும், சரிங்களா? ம் ம் இப்போ விடுமுறையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: என்ன பண்ணுறீங்க பொழுதனைக்கும்? விளையாட்டு தானா?
1: ஆமாங்கக்கா.
0: விளையாட்டு தான். யார் கூட விளையாடுவீங்க? ம் சரி, இப்போ வந்து உங்களுக்கு செங்கல் பட்டு அந்த வார்த்தை வந்து நான் கொடுக்குறேன். அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மற்ற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா?
1: ஆ சரிங்கக்கா.
0: ஆ சொல்லுங்கள் பாபா. செங்கல் பட்டு, அதில் இருக்க மற்ற வார்த்தைகளை சொல்லுங்கள், கண்டுபிடிக்கலாம் நம்ம. ம்
1: பட்டு.
0: பட்டு சரி. ம்
1: கல்.
0: கல் சரி.
1: செங்கல்.
0: செங்கல். ம்
1: கட்டு.
0: கட்டு. ம் சரி சரி. ம் அப்புறம்
1: பல்.
0: ஆ பல். ஆ சரி. ம்
1: செல்.
0: செல். சூப்பர். ம் அருமைம்மா. அப்புறம் முடிஞ்செல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்றீங்களா? கடு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சொல்லிட்டோம், சூப்பராக சொல்லிட்டீங்க. ம் சரி. அதனால் பாப்பா ரொம்ப அழகாக விளையாண்டிங்க, அதனால் உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கோடை பண்பலையில் இப்போ தரப்போகிறோம், கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நம்ம தம்பி தங்கச்சிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.
1: போச்சு.

வானலை இசை தேனலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை. நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை. இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை. இது நம் பண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெல்ல வரும் புல்லாங்குழல் இசையோடு தொடங்கட்டும் இந்த காட்டின் கதை. பசுமையான இலைகளின் சலசலப்போடு நகரட்டும் இந்த ஆற்றின் கதை. தொலைவில் காட்டுக்கோயில் மணி சத்தம் கேட்க காலம் ஒரு அமைதியான கதையை எழுத தொடங்குகிறது. காலத்தின் அமைதியான இடுக்குகளில் ஞானம் கிடைக்கும் தருணங்கள் சிக்கி கிடக்கின்றன. அந்த அறிவியல் ஞானத்தை உடைத்தெறியும் காதலும் கூட அங்குதான் இருக்கின்றது. தேடி தொடங்கலாமா காதலை? பொழுதுபோக்காக இல்லாமல் உயிராய், உயிரின் அடி வேராய், உன்னத தருணங்களின் இயல்பாய், ஒவ்வொரு நொடியையும் கூட பற்பல யுகங்களாக்கும் காதல் உணர்வை தேர்ந்தெடுப்போம் வாருங்கள். நிலா வெளிச்சம் விழும் நேரத்தில் அவள் பேசாமல் இருந்தாலும் கண்கள் மட்டும் அவன் பெயரை மெதுவாக உச்சரிக்கின்றன. காதல் கைகளை பிடிப்பது பிடிக்க தேவையில்லாமல் போகிறது. காதல் துணை உடையும் போது தோளை மட்டும் தந்து நின்றால் அதுவும் காதல்தானே? இது கோடை பன்மலை 100.5 MHz கொடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

உணர்வுகள் என்பது உண்மையில் சத்தமிடுவதில்லை. அவை உள்ளுக்குள் ஓராயிரம் ஒலிகளை எழுப்பும். அந்த ஒலிகள் சந்தோஷங்களையும் சங்கடங்களையும் காதலையும் கனிவான வார்த்தைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையை இதமாக வாழ ஏங்க வைக்கும் உணர்வோடு காதலி காதலன் கரம் பிடித்து வாழ ஏங்க வைக்கும். என்றும் மறையாது என்று கனவுகளை கேட்கும் ஒரு வாழ்க்கை கோரிக்கையோடு தன் அருகில் அந்த உறவு என்றும் வேண்டும் என்று ஏங்கும் அந்த ஆசைக்குத்தான் எத்தனை நிபந்தனைகள் துளிர்க்கின்றன. ஒரு நாள் அந்த நிபந்தனைகள் அகலும். நிபந்தனைகள் ஏதுமின்றி ஆதரவு தரும் அந்த காதல் இந்த உலகையே ஆளும் உன்னத உணர்வாகிறது. மழை நின்ற பின்னும் மண்வாசனை நீங்காமல் இருப்பது போல அவள் அருகில் இல்லாத நேரங்களிலும் அவன் இதயம்

அவளை தேங்கி வைத்திருக்கும் ஏரியாய் கணக்கிறது. காதல் சத்தமாக இல்லாவிட்டாலும் சமரசம் செய்துவிட்டு விலக மறுக்கிறது. இரண்டு இதயங்களுக்கும் ஒரே உணர்வுதான், எப்போது காண்போம், அதுவும் காதல்தானே. இது கோடைப்பண்பலை 100.5 MHz கோடைத்தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காதல் வந்த பிறகு வாழ்க்கை மாறவில்லை என்றால்தான் அதிசயம். வாழ்க்கையை நாம் பார்க்கும் விதமும், வாழ்க்கை நம்மை பார்க்கும் விதமும் காதலிக்க தொடங்கும் அந்த நொடியிலிருந்து மாறிப்போவது இயல்பானது. கண்கள் ஜொலிக்க தொடங்கும். முன்பெல்லாம் சாதாரணமாக கடந்து சென்ற அந்த தெரு ஏதோ மாயாஜால உலகின் மயக்கும் தெருவாக தெரியும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு சென்றால் அதிலிருந்து கவிதைக்கான முதலடி கிடைக்கும்.

அந்த கவிதை காதல் துணையின் பெயரிலேயே முடியும். மழை பெய்யும் போது ரசனைக்கும் காஃபியோ தேநீரோ பாடலோ பத்தாது. அந்த துணையின் 10 விரல்கள்தான் வேண்டுமென்று அடம் பிடிக்கும் அந்த மனம். அது காதல் மனம், அப்படித்தான் அடம் பிடிக்கும். கரங்களை கொடுத்து விட்டால் போதும், தானாக எல்லாம் நடக்கும். அவள் காதலிக்க தொடங்கிய நாள் அந்த வானம் நீலம் முதிர்த்து வண்ணங்கள் ஏற்றது. அவன் காதலிக்க தொடங்கிய நாள் கோடையின் உஷ்ணக்காற்று பனி பூக்களை தூவியது. நிலவும் இரவும் விண்ணும் அவன் கண்ணும், உறவும் உயிரும் துவளும் அவள் கரமும். அந்த காதல் இரவின் இருளை தின்று பசியாறிக் கொண்டன. அதுவும் காதல்தானே. இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கோடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

0: அலுவலக வேலைகள் ஆயிரம் இருந்தாலும் அந்த காதல் துணையின் காதல் பார்வைக்கு இன்னும் ஆயிரம் விடுமுறைகள் எடுக்கலாம் என்று சொல்லும் அந்த காதல் பித்து பிடித்த மனம் யாரை வேண்டுமானாலும் துரத்திவிடும். எதிரியின் வாசல் ஏற்று அன்பை பகிரும், தூங்க மறுக்கும், துணையின்றி தவிக்கும், இரவு முழுக்க காத்து கிடக்கும், அந்த முகம் பார்க்க ஏங்கும். இரண்டு உயிர்களும் இதே எண்ணத்தில் நிலைத்து கிடந்தால் அந்த காதல் பித்துக்கு மருந்தே இல்லை என்றாகும். உரையாடல்கள் நீளும், மௌனத்தில் லயித்து காதலில் வசியப்படும். எல்லோரும் வாழ ஒரு உலகம் இருந்தாலும் தனக்கென தனித்த ஒரு உலகத்தை உண்டாக்கி அதிலேயே வாழ்ந்து தீர்க்கும். அப்படி ஒரு பெரிய மாயம் செய்யும் இந்த காதல், கண்களுக்கு தெரியாத இந்த காதல், அந்த இருவருக்கும் மட்டும் தெரியும். அதை அவர்கள் உணரவும் மாட்டார்கள். அதுதான் காதல். தலைவலி என்று அலுவலகத்திற்கு விடுப்பு கேட்டாள். உண்மையை சொல்ல முடியவில்லை. பாட்டி இறந்து விட்டதாக விடுப்பு கேட்டான். உண்மையை சொல்ல முடியவில்லை. முதல் நாள் இரவில் தொடங்கிய அந்த பேச்சு தூக்கத்தை திருடிக்கொள்ள இருக கட்டிப்பிடித்து தூங்குவது மட்டும்தான் ஒரே வழி. அதுவும் காதல்தானே. இது கோடைப்பன்மலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.
1: நிலவென்னும் ஆடை கொண்டாளும் அவள் தன்னை

அன்று அந்த உலகம் அவர்களை விடுவித்தது. இறைச்சல் கொண்டிருந்த அந்த நகரின் மையத்திலிருந்து நீண்ட தூர பயணத்தில் தொலைதூர பயணம் சென்றனர். அந்த மலை அவர்களை ஏற்றுக்கொண்டது. அலுவலக மின்னஞ்சல்களிலிருந்தும் நண்பர்களின் தொலைபேசி அழைப்பிலிருந்தும் இரவு நேரத்து விடுதி பிரிவிலிருந்தும் தொலைதூரம் சென்றனர். காலை எழும்போது அந்த மலையின் முகட்டில் ஒரு விடுதியின் அறையில் அவர்கள் உறங்கிக் கிடக்க விரும்பினர். அந்த நேரத்தில் ஒரு கோப்பை தேநீரும் அந்த அறை நிறைந்த அன்போடும் இரண்டு கைகளும் இறுக பிடித்துக் கொண்ட ஒரு நொடியே அவர்களின் எதிர்பார்ப்பு. அவர்கள் அதிகம் பேசவில்லை. அந்த மலையும் அதையேதான் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்திருக்கும். அவர்களின் காதல் கதையை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த மலையால் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பனித்தென்றல் காற்றை அவர்களின் அறைக்கு ஜன்னல் வழியே அனுப்பி வைத்தது. அவ்வளவுதான், அந்த காதலை கூட்டிவிட்டது அந்த மலை. அந்த புதிய அறையை திறந்த அந்த நொடி இரண்டு உயிர்கள் ஒரே உடலாகின. உறவுகளின் அன்பும் நண்பர்களின் சிரிப்பும் தொலைவில் நிற்க அருகில் அவளும் அவனும் மட்டும். கடந்து வந்த தனிமை இனி தனித்திருக்கட்டும். அந்த சின்னஞ்சிறு அறையில் புத்தம் புதிதாய் அந்த உணர்வு பூக்கட்டும். அதுவும் காதல்தானே. இது கோடை பண்பலையின் 100.5 MHz கொடைத்தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

அழகை யாரால் மறைக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் காதலில் விழுந்துவிட்டால் அழகு கூடிக்கொண்டே போகும். எப்படித்தான் மறைப்பது? ஊரெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்லி சமாளிப்பது? அந்த அழகு காதல் தந்த பரிசு என்று உண்மையை சொல்வதில்தான் அத்தனை வெட்கம். மழை நேரத்து குளிர் அந்த அழகை இன்னும் அதிகரிக்க, மாலை நேரத்தில் காதல் கடிதத்தோடு காத்திருக்கும் காதல் துணையைக் கண்டதும் இன்னும் அழகு கூடுகிறது. கடிதம் மழையில் நனைந்ததோ என்னவோ தெரியவில்லை, அந்த காதல் மனங்கள் மட்டும் காதல் மழையில் நனைந்து கரைந்து கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தில் சிக்கி சிதைகின்றன. என்னென்ன எழுதியிருக்கும் அந்த காதல் கடிதத்தில்? யாருக்கு தெரியும்? அதைத்தான் அவன் தரவே இல்லையே. மறைத்துவிட்டு முன் நின்றவனின் கண்களில்தான் அவ்வளவு காதல் நிறைந்திருக்கிறது. அதை எப்படி மறைப்பது? நான் உன்னை காதலிக்கிறேன், இந்த மூன்று வார்த்தைகளில் தொடங்குவதில்லை அந்த காதல். அந்த காதல் கண்களின் ஓரப் பார்வையிலேயே தொடங்கி

விட்டது. அந்த மாலை நேரத்து மழை போல இப்போது வெளுத்து வாங்குகிறது. காதல் மழை வெளுத்து வாங்குகிறது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அவன் மென்று விழுங்க அவள் காதில் மழையின் சத்தம் அதிகரித்தது. அவள் அந்த வார்த்தைகளை கேட்கவே இல்லை. தூரத்தில் இடி சத்தமும் பேருந்தின் பெரிய ஹாரின் சத்தமும் அந்த தெருவில் கேட்க பேருந்து நிறுத்தத்தில் அவள் பதில் கொடுத்தாள், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று. அவன் சொல்லி அவள் கேட்காத வார்த்தைகளின் அர்த்தம் அவன் கண்களே அவளுக்கு காட்டிக் கொடுத்தன. அதுவும் காதல்தானே. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.

பல நாட்களாக தேடி தேடி அவளுக்காக ஒரு சேலையை வாங்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் அவன். மனதில் ஒரு ஆசை, அவளுக்கு பிடித்த நிறத்தில் அந்த சேலையை வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவனுக்குள் நிறைந்திருந்தது. அது வெறும் பரிசில்லை, அது அவள் நினைக்கும் ஒரு காதலின் நிறத்தில் இருக்கும் ஒரு உன்னத படைப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். அவனுடைய ஆன்லைன் தேடல்கள் எல்லாம் சேலைகளால் நிறைந்திருந்தன. 100 நிறங்கள், 100 வடிவங்கள. இந்த நிறம் சரியாக இருக்குமா? இந்த பார்டர் அவள் சிரிப்புக்கு ஒத்துப்போகுமா என்று அவன் மனதில் அவளுக்கு உடுத்திவிட்டு பார்த்தான். சில தேர்வுகளை புறம் தள்ளினான், சில சாதாரணமாக இருப்பதாக தோன்ற வெளியேறினான். நிறைவாய் ஒரு சேலை திருப்தி இல்லாமல் தேர்வானது. மறுநாள் வரை காத்திருக்க வேண்டும். சேலை அலுவலகம் வரும், பின்னர் வீட்டுக்கு கொண்டு செல்ல இன்னும் காலம் இருக்கிறது. என்ன செய்ய காத்திருக்கிறான்? இன்னும் வெறும் கைகளோடு வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். அவனுக்கு பிடித்த நிறம் என்னவென்று யோசித்தாள். நீண்ட நேரம் யோசித்த பின் அந்த மாம்பழ நிற சேலையை தேடினாள். 1 மணி நேர தேடலுக்கு பின் அலமாரி முன் நின்றவளுக்கு கிடைத்தது அந்த சேலை. சேலையை உடுத்தியவள் கண்ணாடி முன் நின்று வெட்கப்பட்டாள். சிரித்து வைத்தாள், நடந்து பார்த்தாள். ஒவ்வொரு அடியிலும் அந்த புடவையின் ஓரம் மட்டும் மடிந்து கிடக்க அதை பார்த்து மடியப் போகும் அவன் மீது மட்டும் அவளுக்கு கரிசனம் வரவில்லை. கண்மை தீட்டி உதட்டுச் சாயம் பூசி இன்னும் அழகு கூட்டினாள். அவனுக்கு இன்று நேரம் சரியில்லை போல. அவள் தயாரான போது கதவை தட்டி கொண்டிருந்தான். காதலியின் கொள்ளை அழகு, காதலன்தான் பாவம், அதுவும் காதல்தானே. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

0: காதல் தொடங்கிய நாள் முதல் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தூரம் அதிகம்தான், ஆனாலும் கைபேசி கை கொடுக்க 5G அவர்களை இணைத்தே வைத்திருக்கிறது. காலை குட் மார்னிங் தொடங்கி இரவு தூங்கிட்டியா என்பது வரை ஒவ்வொரு சின்ன சின்ன தருணங்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. பறந்து பறந்து காதல் தூது செல்கிறது அந்த கைபேசி புலனம். தொலைவரியாகட்டும், முகநூலாகட்டும், வலையொலியாகட்டும், கீச்சகமாகட்டும், படவரியாகட்டும், அனைத்திலும் அவர்கள் இருவர் மட்டும்தான் பேசிக் கொள்கின்றனர். ஊரில் ஒரு சூறை காற்று வீசியடிக்க அந்த வழியாக சென்றவனுக்கும் ஏதோ மெல்லிசை கேட்கிறது. அவள் ஊரில் ஒரு புயல் அடித்து நொறுக்க அவள் வீட்டில் மட்டும் இன்னிசை கேட்கிறது. அவர்கள் அப்படி வாழ பழகிவிட்டார்கள். காதல் செய்யும் பெரிய சத்தியமே அதுதானே. சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் காதல் தருணங்களை. இப்போது நான் மழையாக பொழியப் போகிறேன் என்று பொழிகிறது அது. இவர்களும் நனைந்து திளைக்கிறார்கள். ஒரு முத்தம் வேண்டும் என்று அவன் கோரிக்கை வைக்க சிரித்துக் கொண்டே ஒரு நீண்ட மோட்டார் சைக்கிள் பயணம் கேட்டாள். நகரம் முழுக்க, மாலை முழுக்க அழகாக ஓடிக்கொண்டே இருந்தது அந்த மோட்டார் சைக்கிள். காஃபி, மழை, கடற்கரை, பானிபூரி, இனிமை சேர்க்கும் பாடல்கள், இப்படியாக நீண்டு கொண்டே இருந்தது அந்த பயணம். அன்று சண்டைகள் இல்லை, நீண்ட சிரிப்புகள் மட்டுமே காதல் கொண்டாட்டம் கொண்டது. அவனுக்கும் அந்த முத்த கோரிக்கை மொத்தமாய் மறந்து போனது. மாலையும் தீர்ந்து இரவானது. விடுதியின் வாசல் நெருங்க நெருங்க அவன் மறந்த அந்த கோரிக்கை அவள் மனதில் போராட்டம் செய்தது. அவள் கைகள் நடுங்க, இதயம் துடிக்க, உதடுகள் மட்டும் ஏங்கிக் கொண்டிருந்தன. அதுவும் காதல்தானே. இது கொடைப்பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டு

அவன் அவளுக்காக சமைக்க கற்றுக்கொள்கிறான். அம்மாவிடம் கொஞ்சம், வலையொலியில் கொஞ்சம், நண்பர்களிடம் கொஞ்சம், அவனாகவே மிச்சம் கற்றுக்கொண்டு சமைக்கிறான். அவளும் சிரித்துக்கொண்டே சூப்பரா இருக்கு என்று சொல்ல அந்த ஒரு நொடியில் விண்வெளிக்கே சென்று வருகிறான். அவள் அவனுக்காக மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறாள். நகரத்தின் மையத்தில் ஒரு திடலில் ஓட்டியவள் கொஞ்சம் கொஞ்சமாக மலையேற்றத்திலும் ஓட்டுகிறாள். அவனை பின்னால் அமர வைத்து காற்றை இரண்டாக கிழித்துக் கொண்டு நகரத்தில் விளக்கொழி இல்லாத நீண்ட சாலையில் அவனை கூட்டிக் கொண்டு செல்கிறாள். அவனும் அவள் பின்னால் அமைதியாக அமர்ந்து சிரித்து ரசித்து, நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கியடி என்று சொல்ல அந்த ஒரு நொடியில் அவள் சொர்க்கத்திற்கே சென்று வருகிறாள். தவறுதலாக அவள் காலில் பட்டவுடன் சாரி என்றான் பதற்றத்தோடு. அவள் கோபம் கொள்ளவில்லை, மாறாக திட்டம் தீட்டி அதை மீண்டும் அரங்கேற்றினாள். இம்முறையும் அவன் சாரி சொல்ல அவள் சிரித்துக்கொண்டே குறும்பாய் கண்ணடித்து காற்றில் ஒரு காதல் முத்தத்தை வீசினாள். அவனுக்கு கிறங்கி போவதைத் தவிர வேறெந்த வாய்ப்பும் மீதம் இருக்கவில்லை. அதனால் கொஞ்சம் வெட்கப்பட்டான். அதுவும் காதல்தானே. இது கோடை பண்பலையின் 1.5 MHz கோடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி காதல் மனங்களில் இனித்த தருணங்கள்.

விருப்பங்களும் வெறுப்புகளும் கலந்துதானே காதல் காதலர்களை இயக்குகிறது. சில நேரங்களில் அவர்களை முட்டிக் கொள்ள வைக்கிறது, சில நேரங்களில் அவர்களை முத்தம் கொள்ள வைக்கிறது, சில நேரங்களில் அவர்களை மோதிக்கொள்ள செய்கிறது, சில நேரங்களில் அவர்களை உறங்க வைத்து எல்லாவற்றையும் மறக்க வைக்கிறது, மீண்டும் காதலிக்க வைக்கிறது. இந்த காதலில் கைப்பாவைகளாகிவிட்டால் வேறென்ன செய்வது?

காதலிப்போம், கடிந்து கொள்வோம், உறங்கிப்போவோம், மீண்டும் காதலிப்போம். இந்த காதல் முடிவிலியில் கரைந்து போவோம், காதலாகி கசிந்துருகி. வேறொரு படத்திற்கு டிக்கெட் எடுத்து விட்டான் அவன். திரைப்படமும் தொடங்கிவிட்டிருந்தது. மாலை முழுக்க காதல் எண்ணங்களோடு வந்தவளுக்கு கோபம் தலைக்கேற அவனை திட்டி தீர்த்தாள். அதே கோபத்தோடு சரியான படத்திற்கு செல்ல வழியையும் கண்டெடுத்தாள். திரையரங்க மேலாளர் வரை பேசி பால்கனியில் இரண்டு இடம் பிடித்து உள்ளே சென்றால் படம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. இருள் சூழ்ந்திருந்த அந்த அரங்கில் தேடிச் சென்று இருக்கையில் அமர அவனுடைய கைபேசி மணியடித்தது. அமைதியாக்கினான், மீண்டும் அடித்தது. அவனே அமைதியாகி போனான். அருகில் அவள் பார்வை கனலாகி இருந்தது. திரைப்படம் முடிந்து வீடு திரும்பும் வரை அந்த கனல் தனியவே இல்லை. படுக்கையின் ஓரத்தில் கைகளை விரித்து வரவேற்றவனுக்கு விரக்தியே பதிலாக கிடைக்க அவள் சீற்றத்தோடு தள்ளிப்படுத்தாள். அவன் தாவி குதித்து மறுபக்கத்தில் சென்று கெஞ்சிக் கொண்டே அவள் தோளில் சாய்ந்து படுத்தான். அவள் கனல் தனிய சமாதானம் தெரிய அப்போதுதான் அவன் உயிர் திரும்பியது. அதுவும் காதல்தானே.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் காதலாகி கசிந்துருகி. காதல் மனங்களில் இனித்த தருணங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உயிரை வருடும் பாடலின் காதல் வரிகளோடும் காற்றில் பறக்கும் இறகின் பயண குறிப்புகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. காத்திருக்கும் நேய நெஞ்சங்கள் இசையால் மனமகிழ கோடை பண்பலை 100.5 இப்போது நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் கொங்கு மண்டலம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், நூற்பாலைகள், ஆடை தயாரிப்பு, மோட்டார் உற்பத்தி, சிறுவாணி தண்ணி, இப்படி பல சிறப்புகளை கொண்ட கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்னைக்கு நினைவே சுகம் வரப்போகுது. நீங்கள் பேசலாம் கோடை பண்பலையில். அறிமுக நேயர்களுக்காக என்ன சொல்கிறோம், 2424224, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424429 முன்னிணைப்பிற்கு 0-45-42. இப்போ நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக கோயம்புத்தூர் மாவட்ட நேயர் வந்துட்டாங்க, இப்போ அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கங்கம்மா.
2: வணக்கம்ப்பா.
1: யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
2: புள்ளக்கப்பட சித்ராவாணி பேசுகிறேன்ப்பா.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் கோடை பண்பலை?
2: எனக்கு வந்து வானத்தை போல படத்திலிருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லும் பூங்காற்றே.
1: இப்போ வெண்ணிலா வந்து கோடை பண்பலையில் வரப்போகுது,
2: வந்துட்டு இருக்கிறாங்க.
1: கேளுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
2: கேட்குறப்பா.
1: Thank you.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது கோடை பண்பலை. இப்போ அடுத்த நேயர் இணைப்புல வந்துட்டாங்க, பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: நான் கோயம்புத்தூர்ல இருந்து நிலா பேசுறேன்.
0: நிலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, இப்படி வானத்தை விட்டு கோடை பண்பலையில பேசுறதுக்காக வந்துட்டீங்க, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க நிலா.
1: எனக்கு மகாபிரபு மூவில இருந்து சொல்லவா சொல்லவா சாங் வேணும்.
0: சரி கேக்கலாம். உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. இப்ப பாடல், நன்றிங்க.

0: கோடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்குங்க. நேரம் இப்போது 10:11. அடுத்து நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக நேயர் இணைப்பில் இருக்காங்க. இப்போ பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கங்க மேம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க
1: மேம். கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்து கடவுளிருந்து மகாலட்சுமி மேம்.
0: மகாலட்சுமி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம். மேம் நிலையத்தில் அனைவரும் நலமாங்க மேம்.
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்
1: மேம்? எனக்கு உதயம் படத்திலிருந்து ஆடல்களோ தாங்குங்க மேம்.
0: ஆடல்களோ, சரி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகேங்க, தேங்க்யூ.

0: குடல்கள் தீராதோ
1: ஊடல்களோ குடல்களோ.

0: காற்று துரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் கோடை பன்மலையின் 1.5 கேட்டுட்ருக்குறீங்க. நினைவே சுகம் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன். கோவை மாவட்டம் கோவை புதூர்லிருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுகிறேன்.
0: முத்துக்குமார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: தர்மம் வெல்லும் படத்திலிருந்து தேவி தேவின்னு ஒரு பாட்டு.
0: சரிங்க, இப்போ உங்களுக்காக பாடல் தரும், கேளுங்க. ரொம்ப நன்றி பேசினது.
1: நன்றி மேடம்.

0: கோடைப்பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தின் நினைவே சுகத்தில் நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக அடுத்த நேயர் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர் இணைப்பில் இருக்காரு. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை தாய் நூறு புள்ளி ஐந்திற்கும் அறிப்பாக சீனா அவர்களுக்கும் இருங்கிணக்கத்தை தெரிவித்து தொடர்பு கொள்வது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தலவாய்க்காலின் தீபுரை.
0: சரிங்க.
1: நான் விரும்பும் பாடல் படம் மே மாதம் பாடல் மாதிரிப்பூவே அந்த பாடல் சகோதரி.
0: சரிங்க, இப்ப பாடல் கேட்கலாம். உங்களுக்காக பாடல் தரோம். ரொம்ப நன்றிங்க.

0: கோடைப்பன்மலையின் 1.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: விட்டு
0: கேக்குதுங்க, நீங்க பேசுறது என்ன பாடல் தரலாம் சொல்லுங்க.
1: நன்றிங்க,
0: நன்றி.

0: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம். நேரம் இப்போ 10:33. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கேங்க. நேயர் இணைப்பில் இருக்காங்க, இப்போ பேச போகிறோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர் சந்திர பேசுறேங்க.
0: சந்திரு, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: உனக்காக
0: சரிங்க சந்திரு, இப்போ பாடல் தரோம், கேளுங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: கோடிப்பன்மலையின் 1.5 நினைவே சுகம். நேரம் இப்போ 10:38. நம்மள்கிட்ட பேசுறதுக்காக இப்போ கோயம்புத்தூர் மாவட்ட நேயர் இணைப்புல இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் மகேந்திரன் மேடம்.
0: மகேந்திரன், சரி.
1: வலயத்திலிருந்து
0: சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: சரியான பாடத்திலிருந்து
0: சரிங்க. உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. ரொம்ப நன்றி.

0: காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் கோடை பன்மலையின் 1.5 நினைவே சுகம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: கோடை பன்மலைக்கு இரவு வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: சிவானந்த. சிவானந்தன்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: கர்நாடகம் படத்துல இருந்து குடகுமலை காற்று.
0: இப்போ உங்களுக்காக பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: இசைச்சோலையில் இன்னிசை மழை, உங்கள் கூடை பன்மலையின் 1.5 நினைவே சுகம். நேரம் 10:49. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்துட்டுருக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில். பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: கண்ணன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க
1: மேடம். பாடும் வானம்பாடி படத்துல மேடம் வாழும் வரை போராடு.
0: சரிங்க, பாடல் இப்ப கொடுத்துடலாம், கேளுங்க.
1: நன்றிங்க மேடம்.
0: பாடல் வார்த்தை

கோடி பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம் நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். நேரம் இப்போது 10:55 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்தது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.

இசை கரைத்து இதயம் துயில பாடல் கேட்டு இளைப்பாருவோம். நம் கூடை பன்மலை 100.5 இரவு சிறகோடு உங்களுடன் லக்ஷ்மி. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

0: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

இரவு பொழுது இசையால் நினைத்தும் நம் பண்புலையோடு இரவு சிறகோடு நிகழ்ச்சியில் பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். லக்ஷ்மி. நம் இனிய கோடை பண்பலையின் உருப்படி ஐந்தில் நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:30

0: ஐந்திற்கு புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், RKG நெய்யின் மனதோடு ராகம். 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். காலை 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். 11 மணிக்கு லேக் FM. 12 மணிக்கு மிஸ்டர் கோல் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம். இன்றைய தலைப்பு படித்ததில் பிடித்தது. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வெஞ்சார் வந்தார், சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை அசோக்குமார் அவர்கள், நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி ரமேஷ் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதங்களோடு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பன்னின்ஸ் அண்ட் ட்ரிப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தன்றல் விருந்தினர் விருப்பம் சென்னை நாகேந்திரன் அவர்களுடன். 10:00 நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேர்களுடன். 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 2, குரல் எண் 1051.

0: இறந்து கேட்க தகுதி உடையவர்களை கண்டால் அவர்களிடம் இறந்து கேட்கலாம். இல்லை என்று மறைத்தால் அது அவர்களுக்கு பழிதருமே அன்றி இறப்பவர்களுக்கு அன்று. குறள் எண் 1051 அதிகாரம் 2.
1: இறக்க இறத்த கார்கானின் கரப்பின் அவர் வழி தம்பழி என்று.
0: இறந்து கேட்க தகுதி உடையவர்களை கண்டால் அவர்களிடம் இறந்து கேட்கலாம். இல்லை என்று மறைத்தால் அது அவர்களுக்கு பழிதருமே அன்றி இறப்பவர்களுக்கு அன்று. குறள் எண் 1051 அதிகாரம் 2.
2: நமது நிகழ்ச்சி

அனைவருக்கும் இனிய நல்விடியல் வணக்கம் நேயர்களே. காற்றின் ஈரப்பதம் காதுக்குள் கவிபாட, பசும்புல்லின் பனித்துளிகள் உருண்டோட, வெளிச்சு சக்கரம் பூமிதொட எத்தனைக்கும் வைகரி வானம் என அழகாய் புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த அதிகாலை அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரச் சொல்லி வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz. இப்பொழுது முதல் இரவு 12 மணி வரை நமது வளமையான நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் நேய உள்ளங்கள் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, வைசாகா 29, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ வருடம் வைகாசி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அயராத நம்பிக்கை, இடையராத இறை சிந்தனை இருந்தால் இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிலும் இறைமையின் கரம் பட்டிருப்பதை இயல்பாய் உணர முடியும். கோடை பண்பலை 100.5 இசையால் ஆராதித்து சூட வருகிறது அருள் மாலை.